பொழுதின் வாழ்த்து விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக அழைப்பினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வெளிப்படை செல்வராம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. வத்தலையிலிருந்து ஐயா கண்ணு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சேம்குமார், வசந்தகுமார், குணசீலன், வீரியா, திருச்செல்வம் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க பலாங்கொடையிலிருந்து நாவலப்பட்டி கலபடியை சேர்ந்த மேரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கணவர் போல் மற்றும் மகள் அனுசா வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. விஓயா மலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. எதுகாப்பொழியில் இருக்கும் கீர்த்திகா இன்றைய தினம் தன்னுடைய 10வது பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்களாம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அப்பா விஜயகாந்த் மற்றும் அம்மா தெய்வ மனோகரி, அண்ணா டிவான், சித்தப்பா கணேஷ் மற்றும் விக்னேஸ்வரன், தனுஜா, சாந்தி, சந்திரமோகன், சண்முகராஜா மற்றும் பவானி உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமிப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சிவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பத்மினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பாலசுப்ரமணியம் மற்றும் டிலுக்சன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்தியன்ல இருந்து சத்யகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மோகன ராமேஸ்வரி, பபிசாலினி, சர்ஜிதன் மற்றும் இளம்வதனி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. சீதாலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0 1 2 775 0 3 0 1 1 2 775 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம் 102.6.

92.8 வசந்தம் FM புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நமது சொந்த

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு. சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். கிரியல்ல ராஜலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. பண்குடாவடியில் இருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பாதுக சின்ன தம்பி அம்மன்புரம் சுரேஷ் மற்றும் கிரியல்ல ராஜலட்சுமி முனராகல தனலட்சுமி தயாளன் தயாபரன் தினேஷ் வனிதா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. முனராகல கும்புட்கனையிலிருந்து தனலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. வகத்தோட்டம் தும்மோதர சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. கொழும்பு மும்தாஜ் பீகம் யாழ்ப்பாணம் சாந்தினி நாவலப்பெட்டி தேஜா மகள் அர்சினி கிரியல்ல ராஜலட்சுமி பாதுக்க சின்ன தம்பி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கிந்தனியல் இருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மனைவி பத்மினி தினு சசான் மற்றும் வசந்தி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. மாத்தலை சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. விஓயா ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மீனவெட்ட 90 ஏக்கரில் இருக்கும் மகேந்திரன் கீதா குமரி தம்மதிகளின் மகனான மிருது இன்றைய தினம் 11வது பிறந்த தினத்தை கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா அண்ணா தங்கச்சி மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமேபம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஹாய் அக்கா அன்பான காலை நேர வணக்கம். வசந்தம் உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அப்புதலையிலிருந்து அதே நேரம் சசிகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா என்று சொல்லி அர்ஜுனன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சதீஷ்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பண்டார வலையிலிருந்து வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுஜி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. எல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதாகவும் தன்னுடைய அம்மாவுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சுதாகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. கொழும்பு 15 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0301 0712-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

0: இருக்கிறான்.
1: 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து ஒளிக்கருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். அதற்கு முன்னாடி இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா வந்திருக்காங்க இதழ்கசின பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலருவதோடு மனைவி ஆஷா மற்றும் கிருஷாலன் அரிஷ் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காரு. அல்வதுரை உமாச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவிசாவல பெஞ்சித் ஸ்டேட்ல இருந்து சீகர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மனைவி நிஷாந்தினி மற்றும் கச்சினி வர்சிகா மற்றும் திலக்ஷனா சபிச்சன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பதுளையிலிருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அம்மா புஷ்பராணி, அப்பா வீரையா, அக்கா கவிதா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதே நேரம் சத்தியசீலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க கொழும்பிலிருந்து. வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அபிஷனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. புத்தலையிலிருந்து தன்னுடைய அம்மா யோகீஸ்வரிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. சாந்தினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் மனோகர நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. எல்லையிலிருந்து அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒழிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

பிரசம் இரஃபானி. தினமும் நாளேடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். மாநிலசபை தேர்தலுக்கு நிதி அல்ல பிரச்சினை, சட்டச்சி கிளை இழுவரைக்கு பிரதான காரணம் என்பதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிற கருத்து. ஜூலை இறுதி வரை எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்பதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறது. வட்டி வீத உயர்வால் பொருளாதார அதிர்வு என்பதான ஒரு கருத்து மத்திய வங்கி ஆளுநரினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அதனத்தில் ரூபாவின் வீழ்ச்சிக்கு எது காரணம் என்பதாகவும் நந்தலால் வீரசிங்கன் நேற்றைய தினம் திரைப்படத்தொன்றை வழங்கியிருக்கிறார். இதே நேரத்தில் கட்சி மாறினால் எம்பி பதவி ரத்தாகும் என்பதான முக்கியமான ஒரு சட்டமூலத்தை கொண்டுள்ளதுக்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு தகவலாக, நாங்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்தி கப்பலில் இருந்தோரை அச்சுறுத்தப்பட்டோம் என்பதான தகவலை சமீரா வெளிப்படுத்தியிருக்கிறார். இஸ்ரேலின் பிடியிலிருந்து வெளியே வந்தவர் அவர் தெரிவிக்கிற கருத்துக்களும் இவ்வாறு தரப்படுகின்றவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக, நாங்கள் பொருளாதார ரீதியாக எவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட போவதுகிறது என்பது தொடர்பான ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அது தொடர்பான முக்கிய செய்திகள் குறித்து முதலில் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் 8.75% வங்கி வட்டி வீதம் அதிகரிப்பு என்பதான தகவல் வீரகேசரி பத்திரிகையில் தரப்படுகிறது. இவை குறித்து மதுரத்தில் வட்டி வீத உயர்வால் பொருளாதார அதிர்வு, நிதி நெருக்கடி தாக்கங்களை கட்டுப்படுத்த ஏற்பாடு என்கிறது இலங்கை மத்திய வங்கி என்பதான செய்தி குறித்து நாங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த வகையில் மிக பிரதானமான விடயங்கள் பற்றி நேற்றைய தினம் பேசப்பட்டிருந்தது. இலங்கையின் மத்திய வங்கி நேற்று முதல் தனது கொள்கை வட்டி வீதத்தை 100 அடிப்படை புள்ளிகள் அளவுக்கு மிக அதிகமாக உயர்த்தி சந்தைகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. இது கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய உயர்வாகும். மேலும் அதிகரித்து வரும் எரிசக்தி செலவுகள் பணவீக்கத்தை அதிகப்படுத்தி அதன் நாணய மதிப்பை சிதைப்பதால் மேலும் இறுக்கமான கொள்கைகள் பின்பற்றப்படுவதற்கான சமிஞ்சையும் அது அளித்திருக்கிறது. வர்த்தகத்தையும் குடும்பங்களையும் ஆழமாக பாதித்த பேரழிவுகரமான 2022 நிதி நெருக்கடிந்து மீண்டு வரும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மத்திய கிழக்கில் நிலவும் குழப்பங்களால் பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் போரின் காரணமாக அதிகரித்த பணவீக்கம் மற்றும் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி ஆகியவற்றை காரணம் காட்டி இலங்கை மத்திய வங்கி இரவு நேர கொள்கை வட்டி வீதத்தை 7.75% 8.75% உயர்த்தியுள்ளது. ரோய்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் பங்கேற்ற 12 பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் ஆய்வாளர்களில் 7 பேர் வளைகுடா மோதலில் அந்நிய செலாவணி கையிருப்பு மீது ஏற்பட்டுள்ள ஆழமான தாக்கம் மற்றும் மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து ரூபா நாணயத்தின் 8.7% சரியே ஆகியவற்றுக்கு காரணம் காட்டி வட்டி வீதத்தில் 25 அடிப்படை புள்ளிகள் அல்லது அதைவிட சற்றே அதிகமான மாற்றம் மட்டுமே ஏற்படும் என்று கணித்திருந்தார்கள். இலங்கையில் இன்று வட்டி வீதம் ஏற்பட்டுள்ள கூர்மையான உயர்வோ மத்திய கிழக்கில் நிலவும் நெருக்கடிகளுக்கு இலங்கை எவ்வளவு எளிதில் பாதிக்கப்படக்கூடியது என்பதை எடுத்து காட்டுகிறது. மேலும் இந்த நெருக்கடி விரைவில் தனியாவிட்டால் இதுவே கடைசி உயர்வாக இருக்க வாய்ப்பில்லை என்று கேபிட்டல் எக்கனாமிக்ஸின் சிரேஷ்ட அரசியல் பொருளாதார நிபுணர் காரத்லேத இவ்வாறு குறிப்பிடுகிறார். இந்த கொள்கை அறிவிப்புக்கு பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே இந்த வட்டி உயர்வு பரிமாற்ற வீதங்களையும் பணவீக்கத்தையும் நிலைப்படுத்த உதவும் என்றும் கூறுகிறார். வரும் பொருளாதார தரவுகளையும் உருவாகி வரும் அபாயங்களையும் மதிப்பிட்ட பிறகே வரவுள்ள அழுத்தங்களை கட்டுப்படுத்த மத்திய வங்கி நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறுகிறார். பொருளாதார வளர்ச்சியும் பணவீக்கமும் ஏற்றத்தக்க வேகத்தில் நீடிக்கும் என்று இலங்கை மத்திய வங்கி எதிர்பார்ப்பதாகவும் அவரால் மேலும் கூறப்படுகிறது. இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளையும் முழுமையாக சார்ந்துள்ள இலங்கை ஈரான் போரினால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியால் எரிபொருள் விலை 40% உயர்த்தப்பட்டு பங்கு முறை அமல்படுத்தப்பட்டு புதன்கிழமைகளில் பொது விடுமுறைகளும் அறிவிக்கப்பட்டன. ஆண்டு பணவீக்கம் மார்ச் மாதத்தில் 2.2% இருந்து கடந்த மாதம் 5.4% உயர்ந்துள்ளது. இருப்பினும் இது நெருக்கடியின் போது இருந்த 70% என்ற உச்சத்தை விட கணிசமான குறைவாகவே இருக்கிறது. எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த பணவீக்கம் 0.5% என்ற இலக்குக்கு மேலாகவே நீடிக்க வாய்ப்புள்ளது. பின்னர் அது தணிந்து அந்த இலக்கை சுற்றி நிலைபெறும் என்று இலங்கை மத்திய வங்கி ஒரு அறிக்கையில் தெரிவிக்கிறது. கொள்கை அறிவிப்புக்கு பிறகு இலங்கையின் பங்குச்சந்தை 0.75% சரிந்தது. அதே நேரத்தில் $1 $321 என்ற அளவில் நாணயத்தின் மதிப்பு குறுகிய வரம்புகளுக்குள் இருந்தது. மார்ச் 2023 பிறகு மிகப்பெரிய உயர்வு வளர்ச்சி அபாயங்கள் அதிகரிக்கின்றன. வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மே 2025 மேற்கொள்ளப்பட்ட 25 அடிப்படை புள்ளிகள் குறைப்புக்கு பிறகு முதல் முறையாக செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்ட வட்டி வீத உயர்வு மார்ச் 2023 நிதி நெருக்கடியின் உச்சகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இதே அளவிலான நடவடிக்கைகளுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய உயர்வாகும். இந்த 100 அடிப்படை புள்ளிகள் வட்டி வீத உயர்வு இலங்கை மத்திய வங்கி வளர்ச்சியை ஆதரிப்பதிலிருந்தே விலை நிலைத்தன்மையை பாதுகாக்கும் நிலைக்கு தனது கவனத்தை மாற்றுகிறது என்பதை காட்டுகிறது என்று கொழும்பை தளமாக கொண்ட சிஎல் என்ற பங்கு ஆய்வு நிறுவனத்தின் வியூகத் தலைவர் உதேசன் ஜோனஸ் கூறியிருக்கிறார்.
மத்திய வங்கியும் நிதியமைச்சும் ஜனவரி மாதத்தில் 4% முதல் 5% வரை வளர்ச்சி இருக்கும் என்று கணித்திருந்தன. 4% முதல் 5% கணிப்பின் கீழ்மட்டத்தில் இலங்கை இன்னும் மேம்படக்கூடும் என்றும் ஆளுநர் வீரசிங்கே கூறியிருக்கிறார். ஈரான் போரின் காரணமாக கடுமையான பாதிப்புகளை அபிவிருத்தி வளர்ந்து வரும் நாடுகள் தாங்கி வருகின்றன. உயர்ந்து வரும் எரிசக்தி விலைகள், விநியோக தடைகள் மற்றும் மூலதன வெளியேற்றம் ஆகியவை தேக்க நிலையை தூண்டும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளன. வெளிநாட்டு மசகெண்ணெய் இறக்குமதியை பெரிதும் சார்ந்துள்ள இந்தியா ரூபாவின் மதிப்பில் ஏற்பட்ட கடுமையான சரிவை சமாளித்து வருகிறது. இதனால் நாணயத்தை பாதுகாக்க மத்திய வங்கி தலையிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் இருப்பொருள் இறக்குமதிக்காக 1.5 பில்லியன் டாலர் செலவிட்டதை தொடர்ந்து இலங்கையின் கையிருப்பு ஏப்ரல் மாதத்தில் 3.8% குறைந்து 6.7 பில்லியன் டாலர் ஆக ஆனது. மார்ச் மாதத்தில் மட்டும் எரிபொருள் செலவு 77% அதிகரித்திருக்கிறது. 2.9 பில்லியன் டாலர் மதிப்பிலான சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் ஆதரவுடன் கடுமையான டாலர் பற்றாக்குறையால் தூண்டப்பட்ட 2022 பொருளாதார கொந்தளிப்பிலிருந்து இலங்கை மீண்டு வருகிறது. இலங்கையின் கையிருப்பை வலுப்படுத்துவதும் இத்திட்டத்தின் கீழ் 700 மில்லியன் டாலர் தவணை வழங்குவது குறித்து முடிவெடுப்பதற்காக சர்வதேச நாணயத்தின் சபை இன்று புதன்கிழமை கூடுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே IMF-உடைய நிதி வந்தால் ஓரளவுக்கு இந்த நிலைமைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இதனத்தில் அடிப்படை பொருளாதார நிலையற்ற தன்மையால் ரூபாவின் பெறுமதியில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படவில்லை என்றும் தற்காலிக சந்தை சீர்கேடுகள் காரணமாகவே ரூபாவின் மதிப்பில் வீழ்ச்சி ஏற்பட்டது என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே தெரிவித்திருக்கிறார். மத்திய வங்கியின் நடவடிக்கையில் செயற்கையாக நாணய மதிப்பை கட்டுப்படுத்துவதற்காக இடம்பெறவில்லை, மாறாக அதிகப்படியான அதிர்வுகளை தடுப்பதற்கும் ஒழுங்கான ஒரு நடவடிக்கையாகவுமே இது அமையப்பெறுவதாக அவர் கூறுகிறார். அதாவது ஒழுங்கான சந்தை சூழலை உறுதிப்படுத்துவதற்குமானவை என்றும் அவர் குறிப்பிடுவதோடு கடந்த வார நிகழ்வுகள் வங்கி உள்ளக சந்தையிலிருந்து அல்லாது வணிக வங்கிகளும் அவர்களது வாடிக்கையாளர்களும் இடையே நடைபெற்ற அசாதாரண பரிவர்த்தனைகளிலே தோன்றியதாகும். சாதாரண சூழ்நிலைகளில் வணிக வங்கிகள் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை செய்யும் வங்கி உள்ளக சந்தை மாற்று வீதமே அடிப்படை அளவுகோலாக செயற்படுகிறது. அதனை அடிப்படையாக கொண்டு வாடிக்கையாளர் விகிதங்கள் வாங்கும் மற்றும் விற்கும் விலைகளின் வித்தியாசத்தை பொறுத்து சிறிய அளவில் உயர்வோ தாழ்வோ அடையும். ஆனால் அண்மைய நாட்களில் இந்த வழக்கமான நடைமுறையில் மாற்றம் ஏற்பட்டது. குறிப்பாக இறக்குமதிகளுடன் தொடர்புடைய அச்சங்களால் தூண்டப்பட்ட வெளிநாட்டு நாணய தேவையின் அதிகரிப்பும் சந்தை ஊக்கங்களும் வங்கி உள்ளக சந்தைக்கு வெளியே நடைபெற்ற பரிவர்த்தனைகளை மிக அதிக விலைகளில் நடைபெறச் செய்தன. வங்கி உள்ளக சந்தை வீதம் அமெரிக்க டாலருக்கு 320 முதல் 330 ரூபாய் வரை இருந்த போதிலும் சில வணிக வங்கிகள் வாடிக்கையாளர்களுடன் மேற்கொண்ட பரிவர்த்தனைகள் 354 ரூபாய் மற்றும் 346 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக பதிவாகி இருந்தது. இது சந்தை சீர்கேட்டின் தெளிவான அறிகுறியாகும். இத்தகைய விலகல்கள் மத்திய வங்கியில் சில திருத்தங்களை மேற்கொள்வதற்கான தூண்டுதலை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கமைய வங்கியின் பொருளாதார நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதோடு சந்தை நிலைத்தன்மையை மீட்டெடுக்கவும் திரவத்தன்மையை அதிகரிக்கவும் குறிவைத்த தலையீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னர் சந்தை நிலைமைகள் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்பியதாக மத்திய வங்கி கவனித்துள்ளது. இன்டர் பேங்க் சந்தை மீண்டும் சீராக செயற்பட தொடங்கியதே, திரவத்தன்மை மேம்பட்டதே, மாற்று வீதங்களும் மீண்டும் ஒருங்கிணைந்தன. இந்த வார தொடக்கத்துக்குள் அமெரிக்க டாலருக்கு 323 ரூபாய் அளவில் வீதம் நிலை பெற்றதோடு வங்கி உள்ளக சந்தை மற்றும் வணிக வங்கிகளின் வீதங்களும் ஒரே திசையில் நகர ஆரம்பித்திருக்கின்றன. மத்திய வங்கி நடவடிக்கைகள் செயற்கையாக நாணய மதிப்பை கட்டுப்படுத்துவதற்காக இடம்பெறவில்லை, மாறாக அதிகப்படியான அதிர்வுகளை தடுப்பதற்கும் ஒழுங்கான சந்தை சூழலை உறுதிப்படுத்துவதற்குமானவை. தலையீடுகள் மிகவும் வரையறுக்கப்பட்ட மற்றும் கவனமாக அளவிடப்பட்டவை. சமீபத்திய நடவடிக்கைகள் சந்தை சக்திகளை எதிர்ப்பதற்கு பதிலாக மாற்றங்களில் சமநிலைப்படுத்த குறைந்த அளவிலான டாலர் கொள்முதல்கள் மட்டுமே இடம்பெற்றதையும் மேலும் மாற்று வீதம் அடிப்படையில் வழங்கல் மற்றும் தேவை என்ற சந்தை இயக்கங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. அண்மைய நிலைத்தன்மை சந்தையில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் இடையே உருவான சமநிலைமையும் நம்பிக்கையும் இது பிரதிபலிக்கிறது என்பதாக இவ்வாறு மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரம் மற்றொரு செய்தியாக, நிதி வரவில் வீழ்ச்சி இல்லை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தகவல் என்பதான செய்தியும் தரப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையிலான மோதல் நிலைமையின் மத்தியிலும் கடந்த சில மாதங்களாக வெளிநாடுகளில் இலங்கை தொழிலாளர்கள் நாட்டுக்கு அனுப்பும் வெளிநாட்டு நிதியில் எவ்வித வீழ்ச்சியும் ஏற்படவில்லை என்றே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இவ்வாறு அறிவிக்கிறது. கடந்த சில நாட்களில் அது குறைவாக இருந்தது என்ற ஒரு குறையை முன்வைத்தார்கள். அப்படி இல்லை என்று இப்பொழுது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கூறுகிறது. இலங்கைக்கு வெளிநாட்டில் உள்ளவர்கள் அனுப்பும் நிதித்தொகையில் அதிகரிப்பையே எதிர்பார்க்கக்கூடியதாக இருப்பதாகவும் 2025 முதல் 4 மாதங்களில் முதல் நான்கு மாதங்களில் அனுப்பப்பட்ட வெளிநாட்டு நிதித்தொகை 2.4 பில்லியன் டாலர் 2026 முதல் 4 மாதங்களில் 3.06 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இந்த வருட இறுதியில் 9 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான வெளிநாட்டு நிதி இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம்.
அவ்வாறு கிடைத்தால் வரலாற்றில் கிடைத்த மிகவும் அதிக வெளிநாட்டு நிதியாக அமையும் என்று வெளிநாட்டு வேலைப்பு பணியகத்தின் கோசல விக்ரமசிங்கே தெரிவிக்கிறார். அந்த பணியகத்தின் தலைமை அலுவலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று 2025 ஆண்டில் பதிவான 8.1 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்போதைய சந்தர்ப்பத்தில் அதிக தொகையாகும். அதற்கு முன்னராக வருடங்களில் பதிவான நிதித்தொகையை விட 1 பில்லியன் டாலர் அதிகரிப்பாகும். 2024 ஆண்டு வெளிநாட்டில் உள்ள இளைஞர்கள் அனுப்பிய வெளிநாட்டு நிதித்தொகை 7.1 பில்லியன் டாலர் ஆகும். அதன் அடிப்படையில் பார்த்தால் நாட்டுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு நிதி படிப்படியாக அதிகரித்து வெளிநாடு செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கையும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இலங்கை அரசுக்கும் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் மக்களின் நலன்களுக்கும் துறைசார் அபிவிருத்திகளுக்கும் சர்வதேச சந்தைகளில் கொள்முதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் வெளிநாட்டு நிதித்தொகை கிடைக்கக்கூடியதாக உள்ளதே வெற்றிகரமான இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். ஜூலை இறுதி வரை எரிபொருளுக்கு தட்டுப்பாடில்லை, பெட்ரோலிய கூட்டு தாபனம் என்பதான செய்தியே. ஜூலை மாதம் இறுதி வரை தேவையான எரிபொருள் தொகை இருப்பில் இருப்பதாகவும் இம்மாதம் 28 மற்றும் 31 தேதிகளில் இரு மசுகெண்ணெய் கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் மொத்த முனைய நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூரன் எத்திக்குமாரியே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற சில சந்திப்பிலேயே அவரால் இது தொடர்பிலான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. எரிபொருள் விலை அதிகரிக்கும் என்று தெரிவித்து கடந்த 2 தினங்களாக தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் நாங்கள் அவ்வாறான தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை. அதேபோன்று இலங்கையில் டீசல் மற்றும் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு இருப்பதாகவும் பிரச்சாரம் செய்ய அந்த தகவலிலும் எந்த ஒரு உண்மையும் இல்லை. இந்த மாதத்துக்கு அவசியமான எரிபொருள் தொகை மற்றும் ஜூலை மாதம் இறுதிவரையில் தேவையான எரிபொருள் இருப்பில் இருக்கிறது. இந்த மாதத்தில் நாட்டுக்கு வரும் என எதிர்பார்த்த கப்பல்கள் நாட்டை நெருங்கி இருக்கின்றன. இம்மாதம் 28ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் மேலும் 2 மசுகெண்ணெய் கப்பல்கள் இலங்கையை வந்தடைய உள்ளன. இந்த கப்பல்கள் நாட்டை வந்தடைந்ததும் அவற்றை சுத்திகரிப்பு செய்வதனூடாக கிடைக்கும் எரிபொருளை தொடர்ந்தும் எதிர்வரும் மாதங்களுக்கு விநியோகிக்கக்கூடியதாக இருக்கும். எரிபொருள் பற்றாக்குறை என்ற அடிப்படையிலோ அல்லது விலை அதிகரிப்பின் அடிப்படையில் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை எரிபொருள் கூட்டுத்தாபனம் உறுதியாக கூறுகிறது. அதற்கமைய தமது சாதாரண எரிபொருள் தேவைக்காக மாத்திரம் நெருப்பு நிலையங்களுக்கு செல்லுமாறு பொதுமக்களுக்கு அறிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதற்கு மேலதிகமாக எரிபொருள் தொகையை சேமிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் எந்த பயனும் இல்லை. தேவையான எரிபொருள் தொகை நாட்டில் இருப்பில் இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் உலக சந்தையில் டீசல் விலை உயர்ந்திருந்தாலும் தற்போது அந்த விலை படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்த விலை மேலும் குறையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால் ஏப்ரல் மாதத்தில் எரிபொருளை அதிக விலை விற்பனை செய்ய வேண்டியிருந்த அவசியம் இப்போது குறைந்துவிட்டது. எனவே இதுகுறித்து பொதுமக்கள் பதற்றப்பட தேவையில்லை. விலை குறைப்பு என்றும் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் முன்பு எதிர்பார்த்தது போல ரூபாய் 700 வரை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நிலைமை தற்போது மாறிவிட்டது என்பதாக இவ்வாறு நித்திக்குமாரவினால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தகவலோடு சேர்த்து மேலும் சில செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். இப்போது அடுத்ததாக பேசப்படுகிற முக்கியமான விடயம்தான் மாகாண சபை தேர்தல் குறித்தான விடயம். எனவே டில்வின் சில்வா ஜேபியின் பொதுச்சாளர் தெரிவித்த கருத்தினை தொடர்ந்து ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த பொழுது தெரிவித்த கருத்துக்கு ஒப்பான ஒரு கருத்தினைத்தான் அவர் தெரிவித்திருந்தார். பணமில்லை, தித்வாவுக்கு செலவழித்து விட்டோம் என்பதாக கூறியிருந்த நிலையில் இப்போது அதற்கு மாற்றமான கருத்தினை அமைச்சர் நலித ஜெயதீச முன்வைத்திருக்கிறார். எனவே இதன் மூலமாக இந்த விவகாரத்திலும் இனி விவகாரங்களிலும் கருத்து வேறுபாடுகள் தோன்றியிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. மாநிலசபை தேர்தலில் நடத்த நிதி தட்டுப்பாடு இல்லை, சட்ட சிக்கலே காலதாமதத்துக்கு காரணம் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த அறிவிப்பு என்பதாக இந்த செய்தி விரிவாக தரப்படுகிறது. மாநிலசபை தேர்தலை நடத்துவதற்கு அவசியமான நிதி ஒதுக்கீடு திரைச்சிறையின் இருப்பில் இருக்கிறது. தேர்தல் முறைமை தொடர்பில் புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள சட்ட ஏற்பாட்டிலேயே சிக்கல் இருக்கிறது. அந்த முறைமையை திருத்துவதற்கான நடவடிக்கைகளை பாராளுமன்றம் செய்து கொடுக்குமாக இருந்தால் விரைவாக தேர்தலை நடத்த தயாராக இருக்கிறோம் என்று அமைச்சர் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது. அந்த வகையில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த இவ்வாறு கூறியிருக்கிறார். முடிந்தளவு விரைவில் மாநிலசபை தேர்தலை நடத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பும் இலக்குமாகும். இது 8 மாதத்துக்குள் இரு தேர்தல்களை நடத்திய அரசாங்கமாகும். 2024 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்தவுடன் நவம்பர் மாதத்தில் பொது தேர்தலையும் 2025 ஆம் ஆண்டு மே மாதத்தில் உள்ளாட்சி சபைகளுக்குமான தேர்தலையும் நடத்தினோம். 2018 ஆம் ஆண்டு இருந்த உள்ளாட்சி சபைகளின் நிர்வாக காலம் 22ஆம் ஆண்டு நிறைவடைந்தவுடன் சட்டத்துக்கு அமைய அமைச்சரின் அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளாட்சி சபைகளின் அதிகாரம் மேலும் 2 வருடங்கள் நீடித்துக் கொண்டு தேர்தலை நடத்த நிதி இல்லை, நிதி இருந்தாலும் நடத்துவதற்கு தேர்தல் எதுவும் இல்லை என்று கதை கூறி தேர்தலை நடத்தாமல் இருந்தார்கள். அவ்வாறு ஒத்திவைக்கப்பட்ட தேர்தலையும் நாங்கள் நடத்தி காட்டினோம்.
எனவே அரசியலமைப்புக்கமைய மக்களின் கடமையை பாதுகாத்து மாநில சபை தேர்தலை விரைவில் நடத்தும் எதிர்பார்ப்பிலே இருக்கிறோம். உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தலுடனோ அல்லது அதற்கு முன்னரோ மாநில சபை தேர்தலை நடத்த முடிந்திருந்தால் அது சிறந்த நடவடிக்கையாக இருந்திருக்கும். இந்த தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டே இருக்கிறது. நிதி ஒதுக்கீடு செய்யப்படாவிட்டாலும் இணை மதிப்பீடுகளின் ஊடாகவேனும் தேர்தலுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்து கொள்ள முடியும். தேர்தலை நடத்த அரசாங்கம் எதிர்பார்த்தாலும் அதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளில் சிக்கல் இருக்கிறது. இதனை சீராக்குவதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு செயல்பட்டு வருகிறது. சட்ட ஏற்பாடுகளை முறையாக செய்து கொடுத்தால் மாநில சபை தேர்தலை விரைவில் நடத்தக்கூடியதாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பிலேயே நாங்களும் இருக்கிறோம். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த சட்டம் நீக்கப்பட்டு மாநில சபை தேர்தல் முறைமைக்காக புதிய சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கமைய தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பில்லை. அந்த சட்டம் பாராளுமன்றத்தின் முழுமையாக நிறைவேற்றப்படவும் இல்லை. அந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டே தேர்தலை நடத்த முடியாத சூழ்நிலை நிலவுகிறது. பாராளுமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்ததும் தேர்தல் இடம்பெறும். தேர்தல் தொடர்பில் சிலருக்கு அனுமானங்கள் இருக்க முடியும். அதனை எம்மால் மதிப்பீடு செய்ய முடியாது. ஜேவிபி

0: குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரம் மாநிலசபை தேர்தல் குறித்து இன்னும் பல்வேறு செய்திகள் காணப்படுவை குறித்து விரிவாக பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.
1: தமிழின் சுவாசம் வசந்தம் FM 102.8.

சுயாதீன செய்தி பார்வையுடன் இருக்கின்றோம். மாநிலசபை தேர்தல் குறித்து மேலும் சில செய்திகளை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தேர்தல் ஆணைக்குழு தலைவராக டெல்வின் நியமிக்குமாறு கூறுகிறார் தயாசிரி எம்பி என்பதாகவே இந்த செய்தி அமையப்பெறுகிறது. எனவே ஜேவிபி பொதுச்செயலாளர் டெல்வின் செல்வாவுக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவராக டெல்வின் செல்வாவை நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எனவே மாநிலசபை தேர்தல் தொடர்பில் அவர் முன்வைத்த கருத்து இப்பொழுது சர்ச்சைகளை உருவாக்கியிருக்கிற நிலையிலேயே தயாசிரி ஜெயசேகரனால் இதுபற்றிய கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தயாசிரி ஜெயசேகரை இது பற்றி கூறும்போது, பிரதானமாக மாகாணசபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என மக்கள் விடுதலை முன்னணி பொதுச்செயலாளர் குறிப்பிடுகிறார். தேர்தல் பற்றி தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் மக்கள் விடுதலை முன்னணியின் பலவத்த காரியாலயத்துக்கோ அக்கட்சியின் பொதுச்செயலாளருக்கோ கிடையாது. சுயாதீன ஆணைக்குழுக்கள் தற்போது சுயாதீனமாக செயல்படுகிறதா என்பதில் பாரிய சந்தேகம் காணப்படுகிறது. ஜேவிபி காரியாலயத்தின் தீர்மானத்துக்கு அமையவாகவே தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது என்பது டெல்வின் செல்வாவின் கருத்தூடாக வெளிப்படுகிறது. இவரின் கருத்துக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிப்போம், காலவரையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாநிலசபை தேர்தலை உடன் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைத்துள்ள தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றி அதற்கமைய மாநிலசபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திடம் பலமுறை வலியுறுத்தியுள்ளோம். மாநிலசபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவது என்பது பற்றி ஆராய்வதற்காக பாராளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையில் தான் டெல்வின் செல்வா மாநிலசபை தேர்தலை இந்த ஆண்டு இல்லை என குறிப்பிடுகிறார். தேர்தலை இந்த ஆண்டு நடைபெறாது என்று குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணி டெல்வின் செல்வா எவ்வித அதிகாரமும் கிடையாது என்பதாக தயாசிரி ஜெயசேகர இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதனிடம் பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் இறுதி முடிவு கிடைக்கும் வரை பழைய முறையில் மாகாணசபை தேர்தலுக்கு இணக்கம், பெரும்பான்மையான அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் சம்மதம் தெரிவிப்பு என்பதான தகவலை தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக தருகிறது. மாகாணசபை தேர்தல்களை எந்த முறையின் கீழ் நடத்துவது என்று பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் இறுதி முடிவு கிடைக்கும் வரை தற்காலிகமாக அந்த தேர்தலை பழைய முறையில் நடத்துவதற்கு பெரும்பான்மையான அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணக்கம் தெரிவித்திருக்கிறார். நிறுத்தப்பட்டுள்ள மாகாணசபை தேர்தல்களை நடத்தும் முறைமை தொடர்பில் ஆராய்வதற்காக பெப்ரல் அமைப்பின் ஏற்பாட்டில் கொழும்பில் உள்ள ஹெக்டகொபேகடு விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு இணக்கம் காணப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள், பிரதிகள் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு பிரதிகள் கலந்து கொண்டு இந்த கலந்துரையாடலில் மாநிலசபை தேர்தலை நடத்துவதன் முக்கியத்துவம், அது தாமதமாவதற்கான காரணங்கள் மற்றும் தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற எதிர்க்கட்சிகள் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் உள்ளிட்ட 42 தரப்பினர்கள் ஒரே ஒரு அரசியல் கட்சியை தவிர இனி அனைத்து கட்சிகளும் கூட்டு பிரணத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. இந்த கூட்டு பிரணத்தையே பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கும் ஆளுங்கட்சிக்கும் அனுப்பி வைக்கவும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன, இலங்கை தமிழரசுக் கட்சி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஐக்கிய சோசியலிச கட்சி, ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி, இளமக்கள் ஜனநாயக கட்சி, இலங்கை தமிழ் சபை, மலையக அரசியல் அரங்கம், ஜனசதி பெருமன, பிவி துறைகள் உரிமை உள்ளிட்ட அரசு கட்சியின் பிரதிகளும் மற்றும் தேர்தல் கண்காணிப்புகளைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அத்துடன் மாநிலசபை தேர்தல் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் அது குறித்து முன்மொழிவுகளையும் பரிந்துரைகளையும் வழங்குவதற்கும் நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழுவை பிரித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சியின் 4 உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். இதன்போது 2017 ஆண்டின் 17 இலக்க சட்டத்திற்கு முன்னர் நடைமுறையில் இருந்த தேர்தல் முறைமையின் கீழ் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாநிலசபை தேர்தலை நடத்துவதற்கான முன்மொழிவுக்கு இணங்குவதாகவும், அத்துடன் பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் இறுதி முடிவு கிடைக்கும் வரை அதனை நடைமுறைப்படுத்தவும் மற்றும் தார்மீக அடிப்படையில் பெண்களினதும் இளைஞர்களதும் பிரித்துவத்தை 25% உறுதிப்படுத்துவதற்கும் அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டவர்கள் இவ்வாறு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. இதனிடம் நிஹால் அபேசிங் தெரிவித்த கருத்து குறித்தும் அவதானத்தை செலுத்தலாம். பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் தீர்மானத்திற்கேற்ப மாநிலசபை தேர்தலை நடத்துவதற்கு தயார் என்பதுவே தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளருடைய கருத்தாக அமைகிறது. எனவே இடத்தப்பட்டிருக்கும் மாநிலசபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பது தொடர்பில் அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டறிவதற்காக பெப்ரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடலிலே அவர் இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில் இடைநிறுத்தப்பட்டிருந்த உள்ளாட்சி மன்றம் தேர்தல் மற்றும் மாநிலசபை தேர்தல்களை ஒரு

0: காலத்துக்குள் நடத்துவதாகவும் இது அரசாங்கம் தெரிவித்திருந்தது. அதன் பிரகாரம் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நாங்கள் நடத்தினோம். அதனைத் தொடர்ந்து மாநிலசபை தேர்தலை இந்த வருட ஆரம்பத்தில் நடத்துவதற்கே கலந்துரையாடி இருந்தோம் என்றாலும் நாட்டில் ஏற்பட்ட தித்துவா புயல் அழுத்தம் காரணமாக துரதிருஷ்டவசமாக தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள எங்களுக்கு முடியவில்லை என்றாலும் தற்போது மாநிலசபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் தெருவுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தெருவுக்குழு இது தொடர்பில் இதுவரை சட்டம் அதிபரத்தினைக்களும் தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளிட்ட பல நிறுவனங்களுடன் கலந்துரையாடி இருக்கிறது. அதனால் பாராளுமன்ற தெருவுக்குழு மாநிலசபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என தீர்மானிக்கும் பட்சத்தில் அந்த முறையில் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியும் உள்ளிட்ட அரசாங்கம் தயாராகவே இருக்கிறது என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதில் பிரதானமான விடயம், அதாவது தெருவுக்குழு என்ன தீர்மானத்தினை எடுக்கிறதோ அதற்கு நாங்கள் இணங்கி செயற்படுவோம் என்பதான கருத்தினை தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் நிஹாலா பேசிங்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை காண விளக்கமும் பெறப்படுகிறது. அதுவும் இந்த பாராளுமன்ற விசேட குழு கூட்டத்திலேயே பெறப்பட்டிருக்கிறது. தொடர்பான செய்தியினை நாங்கள் தமிழன் பத்திரிகையிலிருந்து எடுத்துக் கொள்கிறோம். மாநிலசபை தேர்தல் எந்த முறையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பான முன்மொழிவுகளையும் விதப்புறைகளையும் சமர்ப்பிப்பதற்குமான பாராளுமன்ற விசேட குழு சட்டமாதிபர திணைக்களம் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினருடன் கலந்துரையாடல் ஒன்றை இவ்வாறு நடத்தியிருக்கிறது. இந்த விசேட குழுவின் தலைவர் அமைச்சர் விஜய் தேரர் தலைமையில் பாராளுமன்ற தலைமையில் கூடிய போது இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இக்குழு கூட்டத்தில் பிரதி அமைச்சர்களான அருண் ஹேமச்சந்திர, சட்டத்தினை சுனில் வட்டகல, முனிர் முலாஃபர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான மனு கணேசன், சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம், தர்மபிரிய விஜயசிங்க, சமன்மலி குணசிங்க, லக்ஷ்மண் நிபுணராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டதோடு பாராளுமன்ற உறுப்பினர் சரத நிசாம் காரியப்பெறும் ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே மாநிலசபை தேர்தல்களை நடத்துவதில் உள்ள சட்ட ரீதியான தடைகள் குறித்தும் அந்த தடைகளை நீக்குவதன் மூலம் மாநிலசபை தேர்தல்களை எவ்வாறு நடத்தலாம் என்பது குறித்தும் சட்டமாதிபர் திணைக்களது பிரதிகள் குழுவில் தகவல்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்ட விதிகளுக்குட்பட்டு மாநிலசபை தேர்தல்களை எந்த நேரத்திலும் நடத்த தயாராக இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு பிரதிநிதிகள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது மாநிலசபை தேர்தல் குறித்தான விடயம். எனவே பெரிய சர்ச்சை பொழுது முடிவுக்கு வரும் என்ற அடிப்படையில் இந்த விவகாரங்கள் இவ்வாறே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுவே முக்கியமான செய்தி. எனவே மாநிலசபை தேர்தலை நான்காவது அதாவது மாநிலசபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஆட்சியில் இருந்த அரசாங்கம் செய்த தவறை காரணம் காட்டி தற்போதுள்ள அரசாங்கத்துக்கு மன்னிப்பு வழங்க முடியாது என்று சிவில் அமைப்புகளும் இப்போது சுட்டிக்காட்டி இருக்கின்றன. மாநிலசபை தேர்தல் விரைவில் நடத்தல் மற்றும் அந்த தேர்தலை நடத்தும் உரிமை தொடர்பான அரசுகளுடனான கலந்துரையாடலின் போது இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் மாகாண சபை தேர்தல் காலதாமதம் உள்ளமைக்கு சகல அரசு கட்சிகளும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும், ஆனால் தற்போது இந்த சிக்கல் தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் திரும்பியுள்ளது, ஏற்கனவே ஆட்சியில் அரசாங்கம் செய்த தவறின் காரணங்களினால் தற்போதுள்ள அரசாங்கத்துக்கு மன்னிப்பு வழங்க முடியாது என பெப்ரல் அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹினி எட்டியாராய்ச்சி கூறியிருக்கிறார் என்பது இங்கே நாங்கள் கவனிக்கத்தக்கது. இதனிடம் ஐக்கிய மக்கள்வாத கட்சியின் தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய கூறும்போது, சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற இந்த வருடத்தில் மாநிலசபை தேர்தலை நடத்த முடியாது, தேர்தலுக்கான நிதியை தித்துவா புயலினால் பாதிக்கப்பட்டு நிவாரணம் வழங்குவதற்காக செலவு செய்துவிட்டதாக மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் தெரிவித்திருக்கிற விடயத்தை தவிர்க்க முடியாது. இது போன்றதொரு கருத்தை இதற்கு முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க முன்வைத்திருந்தார். ஆனால் ஜனாதிபதியின் அடிப்படையில் பாராளுமன்றத்திலேயே அவர் அந்த கருத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு நாங்கள் எதிர்ப்பும் வெளியிட்டிருந்தோம். அது வேறு விடயம். அதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. டில்வின் சில்வாவின் கருத்து தொடர்பில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறோம். எனவே கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி நிஹாலா பேசிங்கவும் தெருவுக்குழு என்ன தீர்மானத்தை எடுக்கிறதோ அதன் அடிப்படையில் நாங்கள் தேர்தலை நடத்த தயாராக இருக்கிறோம் என்பதாக கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இந்த செய்தியோடு சேர்த்து மற்றொரு முக்கியமான முடிவினை அறிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ், அதில் பிரதானமான விவகாரமாக பேசப்பட்டது கட்சி மாறினால் எம்பி பதவி ரத்து. அதாவது லங்காதீப பத்திரினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, பக்ஷம் ஆறு குலத் மாந்திரிக மாஹூசி பணத்தாதேட்டமும் மித் சபேட்டை என்பதான செய்தி. எனவே எதிர்வரும் காலங்களில் கட்சி தாவல்கள் இடம்பெறக்கூடும் என்றொரு நிலையும் இருக்கலாம், அல்லது இதுவரை காலமும் இது கடைபிடிக்கப்படாமல் இருந்தொரு விடயம். இவ்வாறதொரு சட்டம் வந்திருந்தால் கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனைகளை தவிர்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே பல தேர்தல்களை நாமும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். இவ்வாறு எம்பிக்கள் திடீரென எடுக்கும் முடிவுகளின் காரணமாக ஏற்படுகிற சிக்கல்கள் இருந்து வந்தன. இவ்வாறான ஒரு நிலையில் இப்பொழுது தமிழகத்திலும் இந்த கட்சி மாறல் செயற்பாடுகளில் தொடர்பில் இருக்கின்ற சட்டங்கள் பிரதானமாக தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது. இந்த நிலையிலே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் இது பற்றிய விடயத்தை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் கட்சி மாறினால் எம்பி பதவியை ரத்தாகும் பொதுமக்களின் வாக்களினால் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் மக்கள் ஆணைக்கு எதிராக கட்சி தாவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை உடனடியாக ரத்து செய்வதற்கான புதிய சட்டமூலத்தை மிக விரைவில் சபையில் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு கூறியிருக்கிறார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே அமைச்சரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. எனவே தற்போது அரசியல் அரங்கில் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் வதந்திகள் பரவி வருகிற நிலையில் எதிர்க்கட்சியை பொருத்தப்படுத்தும் எந்த ஒரு உறுப்பினரையும் ஆளுங்கட்சியுடன் இணைத்துக் கொள்வதற்கு அரசாங்கத்துக்கு எவ்வித தேவையும் கிடையாது. அதற்கான ஆயத்தங்களும் ஆளுங்கட்சியிடம் இல்லை. தங்களுக்கு வழங்கப்பட்ட மக்கள் ஆணைக்கு துரோகம் உழைத்து கட்சி தாவும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எம்பி பதவிகளையும் ரத்து செய்வதற்கான சட்டமூலம் ஒன்று விரைவில் கொண்டுவரப்பட இருக்கிறது என்பதான கருத்தினை இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளர் முன்வைத்திருக்கிறார். எனவே மக்கள் ஆணைக்கு எதிராக யார்தான் செயற்பட போகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. அவசரவசரமாக இது பற்றிய விடயங்கள் இப்பொழுது ஆராயப்படும். எனவே சட்டமூலத்தை மிக விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போதைய அரசாங்கத்துக்கு பொதுமக்களால் மிக தெளிவான ஆணை வழங்கப்பட்டுள்ளதால் அதற்கமையவே அரசாங்கம் தமது எதிர்கால அரசியல் மற்றும் நிர்வாக நகர்வுகளை முன்னெடுக்கும் எனவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது முக்கியமான தகவல். அமைச்சருடைய இந்த கருத்தோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்திரா காந்தி புலிகளை ஆதரிக்க என்ன காரணம்? ஜிஎல் பீரிஸ் கூறும் கதை என்பதான செய்தி. பாட்டிலி சம்பிக்கிறன் அவர்கள் எழுதிய எக்கட்ட கெட்டும என்பதான புத்தக வெளியீட்டு விழாவின் பொழுது அவர் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இந்த செய்தி தரப்பட்டது. விரகேசரி பத்திரிகையில் பிரதான புகைப்படம் ஒன்றும் தரப்பட்டிருக்கிறது. அதுவையில் பாட்டிலி சம்பிக்கிறனுக்கும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக் குமாரத்துக்கும் ஒன்றாக நிற்கும் புகைப்படமாக இது அமைகிறது. எனவே இப்போதே சம்பிக்கிறனவுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகிறார் என்பதற்கான அறிகுறிகள் தெளிவாகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் ஜெயவர்தனின் ஆட்சி காலத்தில் இந்தியாவுடனான உறவு பெரும் விரிசலுக்குள்ளாக இருந்தது. ஆனால் முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் சந்தேகமே அக்காலகட்டத்தில் தமிழர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு மற்றும் பயிற்சி வழங்கும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது என்று முன்னாள் விவகார அமைச்சர் கருணாநிதி ஜி எல் பீரிஸ் கூறுகிறார். முன்னாள் அமைச்சர் பாட்டிலி சம்பிக்கிறனவுக்கு எழுதிய ஒன்று கூடிய மோதல், அதாவது கிட்டுமையினும் நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். நூல் வெளியீட்டு விழா நேற்று முனிதன பாண்டார் நாயக்கன் ஞாபகத்தில் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனின் ஆட்சிக் காலத்தில் இந்தியாவுடனான உறவு பெரும் விரிசலுக்குள்ளாக இருந்தது. அதற்கு பிரதான காரணம் அவர் அமெரிக்காவுடன் மிக நெருக்கம் காட்டியமையாகும். ஒரு சிறிய நாடு தனது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கையாளும் போது எவ்வளவு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு திருகோணமலை விகாரம் ஒரு கசப்பான வரலாற்று பாடமாகும். இந்தியாவின் பிராந்திய பாதுகாப்பை மையமாக கொண்டே அப்போதைய இந்திய தலைமை தீர்மானங்களை எடுத்தது. திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை பராமரிப்பது தொடர்பான விகாரம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி நிலையத்தை இலங்கையில் ஸ்தாபிக்கும் முயற்சி போன்றவை இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கருதினார். இந்த சந்தேகமே இந்திய அரசாங்கம் அக்காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு மற்றும் பயிற்சி வழங்கும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. 2012 முதல் 2014 வரையான காலப்பகுதியில் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்க எடுக்கப்பட்ட அழுத்தங்கள் மிக தீவிரமானவை. சர்வதேச சமூகம் மற்றும் புலம்பெயர் அமைப்புகள் விடுதலை புலிகளின் ஆதரவு சக்திகளை ஒரு கருவியாக பயன்படுத்தி இலங்கை சர்வதேச நீதிமன்றத்துக்கு இழுக்க முயற்சித்தார்கள். அந்த இக்கட்டான காலகட்டத்தில் சீன வெளிகார அமைச்சர்களான யோங் ஜிஎச்சி மற்றும் வாங்கி ரஷ்ய வெளிகார அமைச்சர் சோஜி லவ்ரோவ் ஆகியோர் வழங்கிய தூதரக ரீதியான ஒத்துழைப்பு மற்றும் வீட்டு அதிகார வாக்குறுதி போன்றவை வீட்டோ அதிகார வாக்குறுதி போன்றவை எமது இறையாண்மையை பாதுகாத்தன. எமது உள்நாட்டு விவகாரங்களை தலையிட எவருக்கும் இடம் அளிக்க மாட்டோம் என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம் என்பதான கருத்தினையே அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். இந்தியா எமக்கு எதிராக திரும்பியது என் விடுதலை புலிகள் என்ற அமைப்புக்கு உதவுவதற்கு இந்திரா காந்தி முன்வந்தார் என்பதற்கான காரணங்களை அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் பாட்டிலி சம்பிக்கிறனவுக்கு இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வில் தெரிவித்த கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். கொழும்பு திருமலை பொருளாதார வழித்திட்டத்தை உருவாக்க வேண்டும் தனது நூல் வெளியீட்டில் பாட்டிலி சம்பிக்கிறனவுக்கு என்பதாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது. இலங்கையின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்த கொழும்பை தாண்டி திருகோணமலையை மையமாக கொண்ட புதிய பொருளாதார வழித்திட்டத்தை உருவாக்குவதே மிகச்சிறந்த உத்தியாகும். இந்த வழித்திட்டத்தின் ஊடாகவே நாட்டின் உண்மையான பொருளாதார பயனை அடைய முடியும் என சம்பிக்கிறனவுக்கு இவ்வாறு குறிப்பிடுகிறார். எனவே கொழும்பை மட்டுமே மையமாக கொண்டு அபிவிருத்தியை முன்னெடுக்கும் பழைய முறையை நாம் மாற்ற வேண்டும். கொழும்பு தொடக்கம் யாழ் வரையான நெடுஞ்சாலை திட்டத்துக்கு பதிலாக கொழும்பு குருநாகல் தம்புள்ளை ஹபரணி ஊடாக திருகோணமலை இணைக்கும் புதிய பொருளாதார வழித்திட்டத்தை உருவாக்கினால் மட்டுமே நாட்டின் உண்மையான பொருளாதார பயனை அடைய முடியும். திருகோணமலை ஆசியாவுக்கான பிரதான நூலை வாயிலாக மாற்ற வேண்டும். நான் அமைச்சராக இருந்தபோது சம்பந்தம் உள்ளிட்ட வடகிழக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனத்தின் வல்லுநர்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்க எடுத்த முயற்சிகள் இன்றும் அப்பொருத்தமானவை. ஆசிய நாடுகளுடன் நேரடி பொருளாதார பிணைப்பை ஏற்படுத்தி ஏற்றுமதி மற்றும் கைத்தொழில் துறைகளை வலுப்படுத்துவதே இலங்கையை மீட்கும் ஒரே வழி. 2017 ஆண்டின் தேசிய புதிய திட்டமிடல் மற்றும் மஹிந்த ராஜபக்சேவின் ஆட்சிக் காலத்தில் முன்வைக்கப்பட்ட கொள்கை விளக்கங்களின் பொருளாதார தாக்கங்களை இன்றும் நான் முன்மொழிகிறேன். இலங்கையின் வெளிவார கொள்கை மற்றும் பொருளாதார கட்டமைப்பு குறித்து ஆழமான விவாதங்களையும் அமெரிக்கா மற்றும் சீனா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளின் ஏகாதிபத்திய முறையை விமர்சிக்கும் உலக அரசியலாக முன்வைத்துள்ள எனது இந்த நூல் வரும் அரசியல் பதிவல்ல. இது இலங்கையின் எதிர்காலத்தில் இயங்கக்கூடிய ஒரு கொள்கை வரைபடம் என்பதாக பாட்டிலி சம்பிக்கை நடுவக்க இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மேலும் சில செய்திகள் குறித்த அவதானத்தை செலுத்தலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர
1: இடைவேளை. நமது வசந்தம் FM ரோட்ரோ 2.6
2: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
2: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை
0: புதிய பதவிகளோ ஜனாதிபதி சிலரில் மாற்றங்களோ இல்லை. அமைச்சரவை பேச்சாளர் அளித்த திட்டவட்டம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி தரப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெளியாகியிருந்த செய்திகளுக்கான விடை அவரால் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கான இலங்கை தூதர் மஹிந்த சமரசிங்கவுக்கு தற்போதைய அரசாங்கத்தில் புதிய பதவிகளை வழங்குவது குறித்து அல்லது ஜனாதிபதி செயலாளர் பதவியில் மாற்றங்களை ஏற்படுத்துவது குறித்தோ இவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்திருப்பதோடு குறுகிய நலன்களை கொண்ட ஒரு இவ்வாறான போலி செய்திகளை உருவாக்கி பரப்பி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் இடம்பெற்ற சிதா சந்திப்பில் அவர் கருத்து வெளியிடும்போது தற்போதைய அமெரிக்காவுக்கான இலங்கை தூதராக ராஜேந்திர கடமைகளை ஆற்றி வரும் மஹிந்த சமரசிங்க கடந்த காலங்களில் உள்நாட்டு அரசியலில் ஈடுபட்டிருந்த ஒருவர் ஆவார். எனினும் அதன் பின்னர் அவர் தனது அரசியல் நடவடிக்கையிலிருந்து முழுமையாக விலகி தற்போது தூதுவர் பதவியை மாத்திரமே வகித்து வருகிறார். இவ்வாறான பின்னணியில் இந்த ராஜேந்திர பதவிக்கு அப்பால் அவருக்கு தற்போதைய எமது அரசாங்கத்தில் ஏதேனும் புதிய உயர் பதவியொன்றை வழங்குவது தொடர்பில் அமைச்சரவை மட்டத்திலோ அல்லது அரசாங்க தரப்பிலோ எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. அதேபோன்று தற்போதைய ஜனாதிபதி செயலாளர் பதவியில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அல்லது புதிய ஒருவரை அந்த பதவிக்கு நியமிப்பதற்கோ எமது அரசாங்கம் எவ்விதத்திலும் எதிர்பார்க்கவும் இல்லை. சுயநல நோக்கங்களை கொண்ட ஒரு மிகச்சிறு குழு ஒன்று அரசாங்கத்தின் நிர்வாக கட்டமைப்புகள் குழப்பங்களை விளைவிக்கும் நோக்கில் தங்களுக்குள் இவ்வாறான முற்றிலும் உண்மைக்கு புறம்பான போலி செய்திகளை திட்டமிட்டு உருவாக்கிக் கொண்டு சமூகத்தில் பரப்பி வருகின்றன என்பதாக அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார். அவருடைய அந்த கருத்தோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். கடந்த 10 ஒரு 100,000 சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள். வைத்தியர் சமல் சஞ்சீவ தகவல் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. இலங்கையில் கடந்த 10 பகுதிகளில் மாத்திரம் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீசாரின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் ஆகியவற்றில் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகளின் எண்ணிக்கை 100,000 தாண்டியிருக்கிறது. துஷ்பிரயோகங்கள் தொடர்பான தெளிவான ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் தற்போதைய சட்ட கட்டமைப்பையும் மேலும் பலப்படுத்தி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கும் வகையில் நீதித்துறையும் பாதுகாப்புத்துறையும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று வைத்தியர் சமல் சஞ்சீவ இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவரால் இந்த கருத்து வெளிப்படுத்தப்படுகிறது. நாட்டில் ஆண்டுதோறும் சராசரியாக 10,000 மேற்பட்ட சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இடம்பெற்று வருகின்றன. கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக விளிமையங்களுடன் பிணைந்துள்ள ஒரு நாட்டில் இத்தகைய புள்ளிவரம் பதிவானது ஒட்டுமொத்த சமுதாயமும் வெட்கப்பட வேண்டிய விடயம். இவ்வாறு சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகும் சிறுவர்களில் முன்பள்ளி மற்றும் பாடசாலை சிறுவர்களே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலான சம்பவங்களில் துஷ்பிரயோகத்தையே மேற்கொள்வர்கள் அந்த சிறுவர்களின் நெருங்கிய சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களாகவே காணப்படுகிறார்கள். மேலும் சிறுவர்களை பாதுகாக்கும் பொறுப்புடைய அரசு மற்றும் தனியார் காப்பகங்கள், சமயத்தலங்கள், நன்னடத்தை இல்லங்கள் மற்றும் சட்டவிரோதமான முறையில் சிறுவர்களை வீட்டுப் பணிப்பெண்களாக அல்லது யாசகம் எடுக்கும் தொழிலில் ஈடுபடுத்தும் இடங்களிலும் இத்தகைய கொடுமைகள் நடைபெறுகின்றன. துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகும் சிறுவர்களில் பெரும்பான்மையானோர் போலீஸ் நிலையங்களுக்கோ அல்லது வைத்தியசாலைகளுக்கோ கொண்டு செல்லப்படுவதில்லை. சில சந்தர்ப்பங்களில் கர்ப்பம் அடையும் போது அவை சட்டவிரோதமான முறையில் கலைக்கப்படுகின்றன. ஏதேனும் தீவிர பாதிப்புகள் ஏற்பட்டு வைத்தியசாலை அனுமதிக்கப்படும் போது மாத்திரமே இவை உத்தியோகபூர்வ பதிவுகளாக மாறுகின்றன. எனவே பதிவாகாத பல்வேறு சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன என்பதை இவ்வாறு அவர் குறிப்பிடுகிறார். இந்நேரத்தில் மாளிகாவத்தையில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான சம்பவம் குறித்தான செய்தி பற்றி பார்க்கலாம். தம்பதியரை மயக்கமடைய செய்து 12 நகை திரட்டு மாளிகாவத்தையில் முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் கைது என்பதாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது. கொழும்பு மாளிகாவத்தை தொடர்மாடி வீட்டு தொகுதியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ரயில்வே பணியாளர் மற்றும் அவரது மனைவி ஆகியோரை மயக்கமடைய செய்து சுமார் 12 தங்க நகைகளை திருடிச் சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் திமட்டகுடு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நண்பகல் நேரம் வீடொன்றில் நுழைந்த பெண் ஒருவர் உட்பட 4 கொண்ட கும்பல் ஒன்று இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. பாலிகாவத்து திமட்டகுட போலீஸ்பிற்குட்பட்ட பகுதியில் கடந்த வியாழக்கிழமை அன்று இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உடல் நலக்குறைவுடன் இருந்த நபர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் வீட்டில் இருந்தபோது கர்ப்பிணி பெண் ஒருவர் அப்பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு வாடகையை பெற்றுக் கொள்ள வந்துள்ளதாகவும் தரகர் மற்றும் உரிமையாளர் வரும் வரை காத்திருப்பதாகவும் தெரிவித்து வீட்டுக்குள் வந்துள்ளார். இந்த நிலையில் தண்ணீர் வாங்கி அறிந்துவிட்டு அவர்களுடன் சகஜமாக கலந்துரையாடி கொண்டிருந்திருக்கிறார். இந்த நிலையில் தரகர் உரிமையாளர் என தெரிவித்துக் கொண்டு இருவர் வீட்டினுள் நுழைந்து கதவு மற்றும் ஜன்னல்களை பூட்டிவிட்டு அவர்களை மயக்க மருந்து தடவப்பட்ட துணி துணொன்றை கொண்டு மயக்கமடைய செய்திருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் அணிந்திருந்த நகைகள் மற்றும் வீட்டிலிருந்த நகைகளையும் திருடி அங்கிருந்து குறித்த கும்பல் தப்பிச் சென்றிருக்கிறது. இந்த கும்பல் சுமார் 12 பவுன் தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் அருகிலிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய முச்சக்கரவடி சாரதி ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தப்பியோடு இணைய சந்தேகவர்களை கைது செய்யவும் திருடப்பட்ட நகைகளை மீட்பதற்கும் என மேலதிக விசாரணைகளை திமட்டுக்குட போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதான தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இதனிடம் புரளை துப்பாக்கிச் சூட்டில் இருவர் பலியான சம்பவம் துப்பாக்கிகளை வழங்கிய பெண் கைது என்பதான ஒரு தகவல். கடந்த வருடம் புரளை சிறுசர உயர தொடர்மாடி குடியிருப்பில் வளாகத்துக்கு அருகில் 5 இளைஞர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்த சம்பவத்தில் குற்றச்செயலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை துப்பாக்கிதாரியிடம் ஒப்படைத்த பெண் ஒருவர் கொழும்பு மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்ட சந்திரபடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் எடுத்து புரளை பகுதியில் அப்புதைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 ரிவால்வர் ரக துப்பாக்கிகளும் 9 மில்லிமீட்டர் ரக தோட்டாக்களும் 9 மில்லிமீட்டர் ரக தோட்டாக்கள் 4 போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறன. கடந்த வருட ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி புரளை போலீஸ் குறிப்பிட்ட சிறுசர உயிர அடுக்கமாடி குடியிருப்புக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டை திட்டமிட்டு வழிநடத்தியவர் துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்ட நபர் என தெரிய வந்திருக்கிறது. இவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் குற்றச்செயலுக்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் இங்கிரிய பகுதியில் வைத்து போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதான தகவல்களும் வெளியாகின. இதனிடம் இன்னும் ஒரு முக்கியமான பிரதானமான செய்தி, போதைப் பொருள் கடத்தல்காரர் ஷிரான் ஃபாசிக் துபாயில் கைது என்பதான தகவல். நாட்டுக்கு பாரிய அளவிலான போதைப் பொருட்களை கடத்தும் பிரதான 5 கடத்தல்காரர்கள் ஒருவராக கருதப்படும் ஷான் பாசிக் என்பவர் துபாயில் வைத்து அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் விநியோகம் கடத்தல் வளைப்பின் பின்னணியில் செயல்பட்டு வந்த இவரை துபாய் பாதுகாப்பு பிரிவினர் கைது செய்துள்ளதாக போலீஸ் பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்டுள்ள ஷிரான் பாசிக் ஈரானிய போதைப் பொருள் கடத்தல் வளைப்புடன் நேரடி தொடர்புகளை பேணி வந்துள்ளமை புலனாய்வு விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சர்வதேச அளவிலான இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பு காரணமாக இவர் அமெரிக்க புலனாய்வு பிரிவினரால் தேடப்பட்டு வரும் மிக முக்கியமான குற்றவாளி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நாட்டிலிருந்து தப்பியோடி துபாயில் தஞ்சமடைந்திருந்த ஷிரான் பாசிக் அங்கு பெரும் கோடீஸ்வரரை போல தன்னை காண்பித்துக் கொண்டு தலைமறைவாக இருந்ததாக அறியப்படுகிறது. அவர் துபாயில் பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவித்தல் எதுவும் துபாய் அரசாங்கத்தினால் இலங்கை அதிகாரிகளுக்கு இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பதான தகவலும் தரப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவலாக, போதைப் பொருளுடன் விமான நிலையத்தில் நபர் ஒருவர் கைது என்பதான செய்தியும் தரப்படுகிறது. தாய்லாந்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் 8 கோடி ரூபாய் அதிக பெறுமதி மிக்க குஷ்ரக போதைப் பொருளை பயணப்பகுதியில் மறைத்துக் கொண்டு வந்த நபர் ஒருவர் நேற்று கர்நாயக்க மாநிலத்தில் வைத்து போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள பயணிகளுக்கான வெளியேறும் பிரத்யேக வழியான கிரீன் சேனல் வாயில் உள்ளாக வெளியேறும் உட்பட்ட நிலையில் அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு சந்தி நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன்போது சந்தி நபரின் பயணப்பகுதியினுள் 19 பைக்கெட்டுகளாக பொதியிடப்பட்டிருந்த சுமார் 8 கிலோ 365 கிராம் குஷ்போதைப் பொருள் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட குஷ்போதைப் பொருள் சுமார் 8,36,50,000 ரூபாய் பெறுமதி மிக்கது எனவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பில் 24 வயதுடைய கம்பா பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான UL-403 என்ற விமானத்தின் மூலம் சந்தி நபர் நாட்டை வந்தடைந்துள்ளார். இதேவேளை கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மற்றும் சந்தி நபரை மேலதிக விசாரணைகளுக்காக கட்நாயக்க மாநிலிய போலீஸ் போதைப் பொருள் பணிக்கு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவல் தரப்படுகிறது. இதே நேரம் 23 தேரர்கள் உள்ளிட்ட 25 பேருக்கு June 9 விளக்கமறியல் என்பதான செய்தி, அதாவது போதைப் பொருட்களுடன் கைதான பிக்களுக்கு மீண்டும் விளக்கமறியல் அடுத்த கட்ட விசாரணைகள் ஜூனில் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. தாய்லாந்திலிருந்து 10 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கடத்தி வந்த குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள 23 தேர்கள் உட்பட 25 சந்தி நபர்களையும் எதிர்வரும் June 9 தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்குமாறு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கை நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் மேலதிக நீதவான் சுபானி அபிஷேகம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதேவேளை நேற்று நீதிமன்ற மண்டபத்தில் நிலவும் இடநெருக்கடியை கருத்தில் கொண்டு மெகசின் சிறைச்சாலைகள் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள 24 சந்தி நபர்களும் நிகழ்நிலை ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இருப்பினும் இந்த சம்பவத்தின் 3வது சந்தி நபராக புதிதாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள சந்திரகுமார் தயாரத்னே என்பவர் மாத்திரம் கொழும்பு சிறைச்சாலையில் தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டார். தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 22 வழக்குகளுக்காக 8 சந்தி நபர்களை புதிதாக பெயரிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மன்றில் சுட்டிக்காட்டப்பட்டது. முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதவான் 25 சந்தி நபர்களையும் எதிர்வரும் ஜூன் 9வது தேதி மீண்டும் வழக்குகள் வைக்க இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது. இதிலே மற்றும் ஒரு செய்தி, மே 31 அரசாங்க விடுமுறையாக அறிவிப்பு, பொது நிர்வாக அமைச்சு என்பதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அந்த வகையில் அரச வெசாக் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறையாக அறிவித்து பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன் அபிரத்ன வர்த்தமான அறிவித்தலை பிரசித்திருக்கிறார். 2026 3:30 தேதி அன்று எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய 2026 5:27 தேதி முதல் 2026 ஜூன் 2 தேதி வரையிலான காலப்பகுதி வெசாக் வாரமாக பிரணப்படுத்தப்பட்டுள்ளது. 2025 மே 2 தேதி அன்று வழங்கப்பட்ட அரசாங்க விடுமுறையை 2026 மே 31 தேதிக்கு மாற்றப்பட வேண்டும் என்று வர்த்தமான அறிவித்தலூடாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மே மாதம் 2 தேதி இருந்ததை இந்த மாதம் 31 தேதிக்கு அம்மாற்றியிருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி. ஜூன் 2 தேதி வரை வெசாக் வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த செய்தியோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். சந்திரசேனவின் கைத்தொலைபேசியை சோதிக்க FBI-இன் உதவி, கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு என்பதான தகவல். மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் கைத்தொலைபேசியை திறந்து அதனுடைய விவரங்களை ஆராய்வதற்காக அமெரிக்காவின் பிரதான புலனாய்வு அமைப்பான பெடரல் விசாரணை பணியகத்தின் FBI உதவியை நாடியுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. FBI அமைப்புக்கு இதுகுறித்து மின்னஞ்சல் மூலம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கம்மி அவர்களிடமிருந்து கிடைக்கும் ஆலோசனைகளை தொடர்ந்து கைத்தொலைபேசி தொடர்பிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணை மற்றும் மரண பரிசோதனைக்கான சாட்சி பதிவுகள் 5வது நாளாகவும் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசீன முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மரண பரிசோதனைக்கான சாட்சியங்களை வழங்குவதற்காக இரு சாட்சிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார்கள். அவரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு ஜனாபதி ரியன்சி, அரச குலரத்ன மற்றும் அவரது உதவி சட்டத்தரணி உதார மகந்திரம்கி ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததாக புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் அவர்கள் இருவரும் தத்தமது நீதிமன்ற பணிகள் காரணமாக நேற்றைய தினம் சாட்சியம் அளிக்க சமூகம் அளிக்கவில்லை என தெரிவித்த அதிகாரிகள் அடுத்த சாட்சி பதிவு தினத்தில் அவர்களின் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கட்டளையிட்டு 19 மற்றும் 20 இலக்க சாட்சிக்கான அவ்விருவருக்கும் உத்தியோகபூர்வ அழைப்பாணைகளை வழங்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். இதன்போது குறுக்கிட்ட நீதவான் இந்த மரண விசாரணையில் இதுவரை 18 சாட்சிகளிடமிருந்து எவ்வித உத்தியோகபூர்வ அழைப்பாணைகளுமின்றி போலீசாரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாகவே சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அவ்வாறு இருக்கையில் 19 மற்றும் 20 இலக்க சாட்சிகளுக்கு மாத்திரம் அழைப்பாணைகளை கோருவது ஏன் என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அதிகாரிகள் தமக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டால் நீதிமன்றில் முன்னேறியாக சாட்சியம் அளிக்க தயாராக உள்ளதாக அந்த சட்டத்தணிகள் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனை ஏற்க மறுத்த நீதவான் முந்தைய 18 சாட்சிகளைப் போன்றே இவர்களுக்கும் அதே நடைமுறை பின்பற்றி சாட்சியம் அளிக்குமாறு உத்தரவிட்டதோடு இரு சட்டத்தணிகளுக்கும் அழைப்பாணை விடுக்குமாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விடுத்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். நேற்றைய தினம் விசாரணையின் போது கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக பிணையாளியாக முன்னிருந்த இந்திய ரத்நாயக என்பவரின் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. அவர் தெரிவிக்கையில், எனக்கு கப்பல சந்திரசேனவை சுமார் 9 அல்லது 10 வருடங்களாக தெரியும். கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அல்லது மார்ச் மாதம் ஆரம்பத்தில் எனக்கு துல்லியமான திகதி எனக்கு நினைவில்லை. ஒரு நாள் அவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து, இந்திக்கே எனக்கு உதவி வேண்டும், எனக்கு நீ ஒரு பிணையாளராக முன்னிலையாக வேண்டியிருக்கும், எனவே கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை தயாராக வைத்திருக்குமாறு கூறியிருந்தார். அவர் கூறியவாறே நான் ஆவணங்களை தயார்படுத்தினேன். பின்னர் மே மாதம் 5ஆம் திகதி கப்பிலவுக்கு பிணை கிடைத்துள்ளதை செய்திகள் எல்லாம் பார்த்துவிட்டு அவரது சட்டத்தனி உதாரவை தொடர்பு கொண்டு நான் தயாராக உள்ளதை கூறினேன். அவர் என்னை நீதிமன்ற கூட்டத்துக்கு வருமாறு கூறினார். அதன்படி நான் சென்று 100 லட்சம் ரூபாய் சரீரப்பணியில் கையெழுத்திட்டு விட்டு வந்தேன். மே 7 தேதி அரவிந்தர் சில்வா என்பவர் அழைத்து சட்டத்தரணியை சந்திக்க செல்ல வேண்டும் என கூறி அவரது வீட்டுக்கு அழைத்தார். நான் அங்கு சென்றதும் அரவிந்த், அவரது மனைவி சமில், சாந்த், பேடி மற்றும் நான் என அனைவரும் அரவிந்தவின் வாகனத்தில் சட்டத்தரணியை சந்திக்க சென்றோம். சந்திப்பு முடிந்து மீண்டும் அரவிந்தவின் காரில் அவரது வீட்டுக்கு திரும்பிய போது அங்கு இரவு உணவு தயாராக இருந்தது. கப்பலை சந்திரசனவும் அங்கு வந்து எங்களுடன் உணவு மேசையில் இணைந்து கொண்டார். உணவு அருந்திய பின்னர் நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன். மே 8 தேதி காலையில் கப்பலை சந்திரசேன இறந்து விட்டதாக செய்தியை பார்த்ததும் பதற்றமடைந்து அரவிந்தவுக்கு அழைத்து என்ன நடந்தது என கேட்டேன். அதற்கு அவர் இப்போது பேச முடியாது, போலீசார் வந்திருக்கிறார்கள், பிறகு அழைக்கிறேன் என கூறியிருந்தார். இதன்போது நீதவான் சாட்சியாளரிடம் மார்ச் மாதம் அளவில் தனக்கு பிணை வைக்க வேண்டும் என்று மரணமடைந்தவர் உங்களிடம் எவ்வாறு கூறினார் என கேள்வி எழுப்பினார். அதுக்கு பதிலளித்த சாட்சியாளர் கப்பலை சந்திரசேனவே நேரடியாக தன்னிடம் அதனை கூறியதாக குறிப்பிட்டார். மீண்டும் கேள்வி எழுப்பிய நீதவான் அவர் அதனை எந்த வழியில், தொலைபேசி மூலமா அல்லது நேரடியாக உங்களுக்கு தெரிவித்தார் என கேட்டதற்கு அது தனக்கு துல்லியமாக நினைவில் இல்லை என சாட்சியாளர் கூறினார். தொடர்ந்து நீதவான், அப்படியாயின் மரணமடைந்தவர் விளக்கமறையில் வைக்கப்படுவதற்கு முன்னரே தனக்கு பிணை வைக்குமாறு உங்களிடம் கூறினாரா என கேட்டதற்கு ஆம் என சாட்சியாளர் உறுதியாக பதிலளித்தார். இவரது சாட்சிய பதவியை தொடர்ந்து அரவிந்தர் சில்வாவின் வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதற்காக சென்றிருந்த மின் விநியோக பணியாளரான ஹேமந்த சமன்குமார் என்பவரின் சாட்சியமும் நேற்று பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் அனைத்தும் வரும் மே 29 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறன என்பது முக்கியமான விடயம். எனவே ஒரு மர்மமான மரணம், ஆனால் ஆராயப்பட வேண்டிய ஒரு மரணமாக கபிலை சந்திரசேனுவின் மரணம் அமைந்திருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறிய துருவிடம்பரடைவாள்.
1: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே பேர் காற்று.

0: சுயாதீன செய்தி பார்வையில் இருக்கின்றோம். மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவுக்கு அளிக்கப்பட்ட மத்திய வாகன சபை என்பதான தகவலை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. 2021-2023 ஆண்டுக்கான கணக்காய்வாளர் தலைமை அதிபதியின் மூன்றாண்டு அறிக்கை, 2024 ஆண்டுக்கான கணக்காய்வு தலைமை அதிபதியின் அறிக்கை மற்றும் தற்போதைய செயலாற்றுகை அறிக்கை என்பது குறித்து ஆராய்வதற்கு மத்திய மாநில சபை அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவுக்கு அளிக்கப்பட்டது. 2019 செப்டம்பர் 5 நடைபெற்ற அரசாங்க கணக்கில் பற்றிய குழு கூட்டத்தில் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து கேட்டபோது மத்திய மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு சொந்தமான ஆவணங்கள் அளிக்கப்பட்ட விடயம் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இனி அரசாங்க கணக்கில் பற்றிய குழுவின் தலைவர் கபீர் ஹஷீம் தலைமையில் இது இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றம் ஜனாதிபதி செயலாளரால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் அதிகாரிகளால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதும் இங்கு புலப்பட்டது. தொடர்பாக அறிவுறுத்தல்களை வழங்கிய குழுவின் தலைவர் இந்த சம்பவம் தொடர்பான அனைத்து அறிக்கைகளையும் கடிதங்களையும் குழுவுக்கு அனுப்பி வைக்குமாறு மத்திய மாகாண சபையின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் சட்டவிரோதமாக குத்தகை வீதிகளை மறு வகையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வாடி வீட்டை மூன்றாம் தரப்புக்கு பெற்றுக் கொடுத்த சம்பவம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இதற்கமைய குறித்த விடயம் தொடர்பில் தீர்மானம் எடுத்த அதிகாரிகளை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த விடயத்தில் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை குழுவுக்கு ஆற்றப்படுத்துமாறும் குழுவின் தலைவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் என்பதான செய்தி. அந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு விடயம், பணத்துக்காக பச்சிலம் குழந்தையை விற்க முயன்ற தாய் உட்பட அறுவர கைது என்பதான செய்தி. ஆனமடுவையில் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் தமிழன் பத்திரிகை தகவலை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். ஆனமடுவு பகுதியில் பிறந்து 19 நாட்களேயான பச்சிலம் குழந்தை ஒன்றை 1 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயன்ற 6 பேர் கொண்ட கும்பலை புத்தளம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிரடியாக கைது செய்ய மனிதநேயம் மற்ற இந்த கடத்தல் முயற்சியை முறியடித்திருக்கிறோம் என்பதாக கூறியிருக்கிறார்கள். புத்தளம் ஆனமடுவு ஆண்டிகம பகுதியில் நேற்று முன்தினம் இந்த அதிரடி கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குழந்தையை கடத்திச் செல்வதற்காக கொண்டுவரப்பட்ட சொகுசு வேன் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். குழந்தையின் தாய், தாயின் மூத்த சகோதரன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கற்பிட்டி மாம்புரி பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு குழந்தையை 1 லட்சம் ரூபாவுக்கு விற்க முயன்றிருக்கிறார்கள். மேலும் குழந்தையை கடத்திச் செல்ல வந்த வேனன் சாரதி புத்தளம் பாலாவி பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். போலீசார் நடத்திய ஆரம்ப கட்ட விசாரணைகள் மிகவும் அதிர்ச்சியூட்டும் உண்மை என்று வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தாய்க்கும் குழந்தையை விலைக்கு வாங்க வந்த தம்பதியினருக்கும் இடையில் தரகராக செயற்பட்டு இந்த வியாபாரத்தை முடித்து வைக்க பின்னணியில் வைத்தியர் ஒருவர் செயற்பட்டுள்ளமை அம்பலமாக இருக்கிறது. புத்தளம் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மிகச் சரியாக திட்டமிட்டு இந்த சுற்றுவளைப்பு கைது இடம்பெற்றிருக்கிறது. எனவே கைது செய்யப்பட்ட சந்தேகநபர்கள் 6 பேரும் மீட்கப்பட்ட 19 நாட்களேயான பச்சிலம் குழந்தையையும் கைப்பற்றப்பட்ட வேணும் மேலதிக விசாரணைகளுக்காக புத்தளம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. பணம் பறிக்கும் இந்த மாஃபியா கும்பலின் பின்னணியில் இருக்கும் அந்த வைத்தியர் யார் என்பது குறித்த தேடுதல் வேட்டையும் போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவலாக அமைகிறது. எனவே 19 நாட்களேயான பச்சிலம் குழந்தையை விற்கிற அளவுக்கு தாய்மாரும் இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி உறுதிப்படுத்துகிறது. இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி, கோரிக்கைகள் விடுக்கப்பட்டாலும் வீட்டிலிருந்து பணியாற்றும் தீர்மானம் இன்னும் இல்லை, அரசாங்கம் அறிவிப்பு என்பதான செய்தி. வாரத்தில் 4 நாட்கள் பணியாற்றும் உரிமையை அறிமுகப்படுத்துமாறு தேசிய தொழில் ஆலோசனை சபைக்கு விடுக்கப்படும் கோரிக்கைகளை நிறுவனங்களின் தன்மைகளுக்கு ஏற்ப ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்குமாறு தொழில் திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தொழிலமைச்சர் செயலாளர் தெரிவிக்கிறார். தற்போதைய சூழ்நிலையில் வெற்றிலிருந்து வேலை செய்வதற்காக இந்த முடிவுகளும் எடுக்கப்படாதுள்ளதாலே இதுகுறித்து தொழில் திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் நிலவும் இருபொருள் மற்றும் இணைவரங்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் மீண்டும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை உருவாக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலை இது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் தான் கோரிக்கைகள் விடுக்கப்படுகிறது, ஆனாலும் அது தொடர்பில் இந்த தீர்மானமும் இன்னமும் எடுக்கப்படவில்லை என்பதான செய்தி தரப்படுகிறது. எனவே அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாய் வீழ்ச்சியடைந்து வருவது மற்றும் இறக்குமதி செலவுகள் அதிகரித்து வருவதால் ஏற்படும் பொருளாதார அபாயங்களை குறைப்பதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளிப்பட்டன. மேலும் கோவிட் பெருந்தொற்று காலத்தை போன்று அரசாங்கம் மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு இந்த வாரம் முதல் வீட்டிலிருந்து வேலை செய்யும் அறிவிப்பு வெளியாகும் என உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்த பின்னணியிலேயே அமைச்சின் செயலாளர் இவ்வாறு தெரிவிக்கிறார். எனும் தற்போதைய சூழ்நிலையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இதுவரை இறுதி முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சின் செயலாளர் பிஎதிச ஊடகங்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்பதாக இந்த தகவல் அமைய பெறுகிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது. நாட்டின் நிலைமையை சமாளிக்க டீசல் விலையை 600 ரூபாவாக்கவும் என்பதான ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் நிலவும் தற்போதைய பொருளாதார யதார்த்தங்களை முங்கொடுக்கும் வகையில் எதிர்வரும் சில தினங்களில் எரிபொருள் விலைகளை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவே இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பில் பிரபல பொருளாதார ஆய்வாளரான தனநாத் பெர்னாண்டோ தெரிவிக்கிறார். அதாவது குறிப்பாக டீசல் லிட்டர் ஒன்றின் விலை குறைந்தது 600 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். சிங்கள நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசும்போது அன்னளவாக டீசல் விலையை குறைந்தது 600 ரூபாய்க்காவது கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். மேலும் 6ஆம் தேதி தரவுகளின்படி பெட்ரோல் விலையும் குறைந்தது 20 முதல் 30 ரூபாயினால் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அதனை ஒரு மானியத்தை வழங்கி ஓரளவுக்கு சமநிலைப்படுத்த முடியும். ஒருவேளை எரிபொருள் விலையை அதிகரிக்காமல் அப்படியே வைத்திருந்தால் என்ன நடக்கும் என்பதுதான் தற்போதைய கேள்வி. அது ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடைவதற்கே வழிவகுக்கும். ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தால் என்ன நடக்கும்? எரிபொருள் விலை மீண்டும் உயரும். இந்த நச்சு சுழற்சியில் தான் நாம் கடந்த காலங்களில் பயணித்தோம். அதுதான் பொருளாதார நெருக்கடியை நோக்கி செல்லும் பாதையாகும். எனவே இது பணவீக்கத்துக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் எரிபொருள் விலையை உயர்த்தாமல் விட்டு அதன் காரணமாக ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தால் அது பணவீக்கத்துக்கு இதைவிட மோசமான பாதிப்பை உண்டாக்கிவிடும் என இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எரிபொருள் விலையை உயர்த்தும் அதே வேளையில் தெரிவு செய்யப்பட்ட சமூக குழுக்களுக்கு மாத்திரம் எரிபொருள் மானியத்தை கிரோமாக செயற்படுத்துவது இன்றியமையாது என்றும் வலியுறுத்தியிருக்கிற எரிபொருள் விலையை உயர்த்த வேண்டும் என்று கூறும்போது அது எப்போதும் ஒரு சமூக மானியத்தினுடைய இணைக்கப்பட வேண்டும். தற்போது நிலவரப்படி அரசாங்கம் கூறும் தகவலின்படி ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் 100 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. பொதுவாக எரிபொருளுக்கு ஒட்டுமொத்தமாக மானியம் வழங்கப்பட்டால் மானியம் தேவையற்ற செல்வந்தர்களுக்கே அதன் பலன் அதிகமாக சென்றடையும். அதற்கு பதிலாக வறிய மக்களை துல்லியமாக தெரிவு செய்து இந்த மானியத்தை வழங்கினால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கலாம். குறிப்பாக பொது போக்குவரத்து சேவைக்கு அவர்கள் பயணிக்கும் கிலோமீட்டர் தூரத்தின் அடிப்படையில் மிக இலகுவாக எம்மால் டீசல் மானியத்தை வழங்க முடியும். இலங்கையில் உள்ள பெரும் பணக்காரர்களுக்கு இந்த மானியத்தை சலுகையாக வழங்குவதை விட பேருந்தில் பயணிக்கும் சாதாரணங்களை மனிதனுக்கு இதனை வழங்குவதை எவ்வளவோ சிறந்தது எனவும் பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ இவ்வாறு குறிப்பிடுகிறார் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. இதே நேரத்தில் அமைச்சர் சந்திரசேகர் எடுத்திருக்கிற நடவடிக்கை குறித்து பார்க்கலாம். ராணுவம் பயன்படுத்தும் தனியார் காணிகளை விடுவிக்கும் துரித நடவடிக்கை ஆரம்பம். பிரதி பாதுகாப்பு அமைச்சர் யாழ் வழிவடக்கில் ஆராய்வு என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. எனவே காணிகளை மீட்கும் நடவடிக்கையின் ஒரு கட்டமாக இந்த செயற்பாடுகள் இவ்வாறு தொடர்கின்றன என்பதை மையப்படுத்தி இந்த செய்தி தரப்படுகிறது. தினகரன் பத்திரிகையின் முக்கியமான செய்தியாக, யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக பிரதி பாதுகாப்பு அமைச்சரான ஜெயசேகர தலைமையிலான விசேட குழுவினர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். குறித்த குழுவினருடனான கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன், யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களும் இணைந்து ராணுவ கட்டுப்பாட்டில் மக்களின் காணிகளை நேரில் இவ்வாறு பார்வையிட்டிருக்கிறார். மக்களின் காணிகள் மக்களுக்கு என்ற ஜனாதிபதி நெடுங்கரவு கமைய காணிகளை விடுவிக்கும் முயற்சிகள் இவ்வாறு இடம்பெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் இதில் உடனடியாக விடுவிக்கப்படக்கூடிய காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும், குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் பாடசாலைகளை முன்னிட்டு விடுவிக்க முழுமையான நடவடிக்கைகள் எடுக்க உள்ளோம். அதேவேளை உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் பிரதான வீதிகளின் சில பகுதிகள் காணப்படும் அவற்றை விடுவித்து முழுமையாக வீதியை திறக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள உடனடியாக விடுவிக்க முடியாது என காணப்படும் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு எதிர்காலத்தில் விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம். விடுவிக்க முடியாத காணிகள் தொடர்பில் காணி உரிமையாளர்களுடன் பேச்சுக்களை நடத்தி தீர்மானிக்கவிருக்கிறோம். விமான நிலைய விஸ்தரிப்புக்காக எத்தனை ஏக்கர் காணிகள் தேவை என்பது தொடர்பில் ஆராயப்படுகிறது. அந்த காணிகளை வழங்குவது தொடர்பில் எதிர்காலத்தில் பேச்சுக்களை நடத்தியிருக்கிறோம். அதேபோல் விவசாய காணிகளை விடுவிப்பது தொடர்பில் விவசாய திணைக்கள் அதிகாரிடம் அது தொடர்பில் கேட்டிருக்கிறோம். அந்த தரவுகள் வந்ததும் அதனையும் விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என்பதான செய்தியாக இது அமையப்பெறுகிறது. இதுநேரம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். இஸ்ரேலிய படையினரின் காவலில் மிக மோசமான சித்திரவதைகள் விவரிக்கிறார் குளோபல் சுமுத் புளோட்டிலா செயற்பாட்டாளர் சமீரா மெஹபூதீன் என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. எனவே தன்னார்வலராக பங்கேற்றிருந்த நிலையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நிலை குறித்து அவரால் இவ்வாறு விளக்கங்கள் அளிக்கப்படுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தினர் சர்வதேச கடற்பகுதியில் வைத்து எங்களை அவசியமின்றி கைது செய்தார்கள். 4 நாட்கள் எங்களை தடுத்து வைத்திருந்தார்கள். பாரதூரமான சித்திரவதைகளை எதிர்கொண்டோம். எங்களுடன் இருந்த அநேக மாணவர்கள் மீது கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. சிலருக்கு பாரதூரமான எலும்பு முறிவுகள் மற்றும் படுகாயங்களும் ஏற்பட்டுள்ளன என சுதந்திர பாலஸ்தீன இயக்கத்தின் மனநிலை நிவாரண குழுவைச் சேர்ந்த செயற்பாட்டாளர் சமீரா மெஹபூப்தீன் இவ்வாறு தெரிவிக்கிறார். இஸ்ரேல் ராணுவத்தினர் சர்வதேச கடலில் வைத்து எங்களை அவசியமின்றி கைது செய்தார்கள். 4 நாட்கள் எங்களை தடுத்து வைத்தார்கள். பாரதூரமான சித்திரவதைகளை எதிர்கொண்டதும் சிலருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டன. வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கான மருந்துகளை கூட கைப்பற்றிக் கொண்டார்கள். அந்த குழுவினர் சாதாரண ராணுவத்தினர் இல்லை. பணத்துக்காக மக்களின் வாழ்க்கையை அளிக்கும் கொரூர குழுவைச் சேர்ந்தவர்கள். அவர்களின் கொரூரத்தன்மையை வீடியோக்களில் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இருந்தபோதிலும் வீடியோக்கள் இந்த காட்சியை விட பல மடங்கு கடுமையான விடயங்களை அங்கு பார்த்தோம், அனுபவித்தோம். அங்கிருந்த ஒவ்வொரு வினாடியும் கடும் வேதனைக்குள்ளே அனுபவித்தோம். நீங்கள் பார்க்கும் உண்மையை நாட்டுக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்துமாறு உங்களிடம் கோருகிறேன். அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள். எங்களுடன் வந்த செயற்பாட்டாளர்கள் இன்னும் அந்த அனுபவங்களின் வேதனைகளுடையே வாழ்ந்து வருகிறார்கள். பேஸ்புக் வீடியோ மற்றும் வேறு சாட்சியினூடாக அந்த கசப்பான அனுபவங்களை அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் அங்கு இடம்பெறும் விடயங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்தும் முன்னிலையான தரப்பு. அதனால் மனித உரிமைகளை கூறிய இடத்தை வழங்குங்கள். இது பாலஸ்தீனம் தொடர்பில் மாத்திரமல்ல, உலகில் எந்த ஒரு இடத்தில் மனித உரிமைகளும் மீறப்படுகிறது என்றால் அது தொடர்பில் குரல் கொடுக்க வேண்டும். பிரசார வேலை திட்டங்களுக்காக அடிபணிய வேண்டாம். ட்ரெண்டை மாத்திரம் தேடாமல் உண்மையை புரிந்து கொள்ள முயற்சிங்கள் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இத்தோடு நாம் சுயாதீன செய்தி பார்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என்று நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வணக்கம் வசந்த் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
4: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது
5: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல் இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து
6: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது. வணக்கம் சங்கர்.
7: வணக்கம் புவனேஷ். நேர்கள் எல்லாருக்கும் காலை நேர வணக்கம். எல்லாரும் பரபரப்பா வேலைக்கு ஓடிட்டு இருப்பீங்க, சில பேர் ஸ்கூல் போயிருப்பீங்க, சில பேர் எல்லாரும் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருப்போம், நிம்மதியா ரேடியோ கேட்போம்னு அவங்க எல்லாரையும் சேர்த்துட்டு நம்ம போறோம் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு.
6: நிச்சயமாக சந்தோஷமாக இருந்து கொள்கை இனிமையான பாடல்கள் முக்கியமான செய்திகள் தலைப்பு எல்லாம் காத்திருக்கிறது. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அத கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கும். ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 33, 44, 58, 61.
7: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 33, 44, 58, 61.
6: 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுக்கிறது, 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 99,49,000 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
7: அடுத்த சூப்பர் பரிசு பொதியாக 5,34,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள். 4,887 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மேடராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 17, 33, 49, 50.
7: மீண்டும் ஒருமுறை ராசி மேடம் வெற்றி இலக்கங்களாக 17, 33, 49, 50.
6: நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,64,45,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
7: அடுத்த சூப்பர் பரிசாக 55 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்துறைக்கான வெற்றி முடிவுகள். 5,336 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 23, 33, 35, 48.
7: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 23, 33, 35, 48.
6: லக்கி சான்ஸ் சீட்லெவ் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 7, 6, 6, 5, 0.
7: லக்கி சான்ஸ் சீட்லெவ்க்கான வெற்றி இலக்கங்களாக 7, 6, 6, 5, 0.
6: 2 லட்சம் பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,19,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
7: அடுத்த சூப்பர் பரிசாக 5,21,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,175 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 9, 49, 53, 78.
7: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 9, 49, 53, 78.
6: சூப்பர் கேஷ் சீட் லெப் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 7, 5, 9, 0, 3.
7: சூப்பர் கேஷ் சீட் லெப்புக்கான விஷய இலக்கங்களாக 7, 5, 9, 0, 3.
6: 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 83,30,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
7: அடுத்த சூப்பர் பரிசாக 12,88,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,351 சீட்ல போவாரத்துக்கான கப்புக்களத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 3 வெற்றி இலக்கங்கள் 27, 42, 71, 75.
7: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 3 வெற்றி இலக்கங்களாக 27, 42, 71, 75.
6: நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,44,12,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
7: அடுத்த சூப்பர் பரிசாக 27,76,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரி லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 1,005 சீட்ல போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 5, 6, 18.
7: மீண்டும் ஒரு முறை 5, 6, 18.
6: 2,00,000 பரிசுகள், 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 41,31,000 ரூபாய் பெறுமதியான பண்ணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பத்துறைக்கான வெற்றி முடிவுகள், 909வது சீட்டில் புவார்த்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 1, 7, 0, 7, 3, 1.
7: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்களாக 1, 7, 0, 7, 3, 1.
6: நேற்று நாளில் 39,72,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
7: அடுத்த சூப்பர் பரிசாக 2,95,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாய சம்பத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள், 383வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 0, 7, 3, 1.
7: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்களாக 0, 7, 3, 1.
6: 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 20 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,36,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மற்றும் குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம். சங்கர், ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு பைக் ஒன்று வாங்க வேணும் சொல்லி ஆசைப்படுவீங்க. அந்த பைக் வாங்கும் போது உங்களுக்கு பிரயோசனமானதாகவும் உங்களுக்கு உழைத்து தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் சொல்லி ஆசைப்படுறோம் நாங்கள்.
2: ஆமா, அது வந்து என்ன மாதிரியான பைக்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு லீட்டருக்கு 80 கிலோமீட்டர்கள் வரைக்கும் மைலேஜ் கொடுத்தா எப்படி இருக்கும்?
1: வா, சூப்பர்ல.
2: ஒரு முறை பெட்ரோல் நீங்க வந்து ஃபுல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா மாசத்துக்கே ஓடலாம், பெட்ரோல் வாசத்துக்கே பைக் ஓடும். அந்த மாதிரியான ஒரு பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 லட்சம் வாடிக்கையாளர்கள் இலங்கையில் கொண்ட பஜாஜ் CT100.
1: CT100 பைக்கை நீங்க வாங்க, உங்களுக்கு இந்த பிரயோசனங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சந்தோஷமாக சொல்றோம். அதே போல உடல் அழகான தோட்டத்தை பெற வேண்டும், அதே போல உறுதியான எலும்புகள் பெற வேண்டும், அதே போல அழகான கூந்தல் பெற வேண்டும் சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. நீங்கள் எடுக்க வேண்டியது என்ன?
2: கிளிஃப் கலோஜின் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்துங்க. இயற்கையாகவே உங்க உடலில் கலோஜின் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கு இயற்கை அழகை மீட்டு தரும்.
1: எஸ் சந்தோஷம் ஆகுது. காகல் ஸ்வீட் சிட்டி, அதே போல மருந்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுப தவசா குலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்க போகின்றோம். ஆங்கில எழுத்து வணிகம் ராசியாக கும்பராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 52, 59.
2: மீண்டும் ஒரு முறை, ராசி கும்பம் வெற்றி இலக்கங்களாக 22, 52, 59.
1: சிறப்பு இலக்கங்களாக 5, 0, 4, 6 தெரிவாகி இருக்கிறது.
2: சிறப்பு இலக்கங்களாக 5, 0, 4, 6.
1: நேற்றைய நாளில் 5 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 99,59,520 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 29, 33, 66, 73.
2: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்களாக 29, 33, 66, 73.
1: 2,50,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,23,840 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 6,44,28,486 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 9, 4, 1, 8, 2, 8.
2: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்களாக 9, 4, 1, 8, 2, 8.
1: நேற்றைய நாளில் 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,15,11,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 2,29,67,588 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனி நாணயத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 1, 39, 63, 80.
2: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்களாக 1, 39, 63, 80.
1: நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 6,000 பரிசுகள் 74 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 55,20,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 12,41,85,920 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,549 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை. சூப்பர் இலக்கம் 25. வெற்றி இலக்கங்கள் 24, 32, 56, 67.
2: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஒய். சூப்பர் இலக்கம் 25. வெற்றி இலக்கங்களாக 24, 32, 56, 67.
1: நேற்றைய நாளில் மொத்தமாக 2 லட்சம் பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 85,18,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 37,30,4,554 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,510 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 17, 27, 55.
2: மீண்டும் ஒரு முறை, ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 14, 17, 27, 55.
1: நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டு கிடந்தது, 25,000 பரிசுகள், 16 வெல்லப்பட்டு கிடந்தது. மொத்தமாக 93,85,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 36,1,327 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்துலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 776வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 1, 8, 2, 8.
2: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்களாக 1, 8, 2, 8.
1: நேற்றைய நாளில் மொத்தமாக 50,67,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 469வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 0, 7, 9, 4.
2: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்களாக 0, 7, 9, 4.
1: நேற்று நாளில் மொத்தமாக 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது, 50,000 பரிசுகள், 36 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 64,68,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசியலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
3: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
5: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
6: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
7: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்,

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 மே மாதம் 27 தேதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 4:22 முதல் 5:52 மணி வரை. யமகண்டம் காலை 7:22 மணி முதல் 8:52 மணி வரை. ராகு காலம் காலை 11:52 மணி முதல் 1:22 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் கழிப்பு, ரிஷபம் லாபம், மிதுனம் பயம், கடகம் நன்மை, சிம்மம் எதிர்ப்பு, கன்னி தேர்ச்சி, துலாம் நலம், விருட்சிகம் ஆக்கம், தனுசு ஆதாயம், மகரம் மறதி, கும்பம் பரிவு, மீனம் சாந்தம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் கழிப்பு, ரிஷபம் லாபம், மிதுனம் பயம், கடகம் நன்மை, சிம்மம் எதிர்ப்பு, கன்னி தேர்ச்சி, துலாம் நலம், விருட்சிகம் ஆக்கம், தனுசு ஆதாயம், மகரம் மறதி, கும்பம் பரிவு, மீனம் சாந்தம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: 2.2 வசந்தம் எஃப்எம். வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது
2: ஆட்கடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
3: எகிப்தின் பிரமிடுகள் என்பது மனித வரலாற்றின் மிக சிறந்த தொல்பொருள் மற்றும் கட்டிடக்கலை அதிசயங்களில் ஒன்றாகும். சுமார் 4500 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான இந்த பிரம்மாண்டமான அமைப்புகள் இன்றும் உலகெங்கிலும் உள்ள தொல்பொருள் ஆய்வாளர்கள், பொறியியலாளர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவும் ஆச்சரியமாகவும் இருந்து வருகிறது. பண்டைய எகிப்தியர்களின் மத நம்பிக்கையின்படி மரணத்துக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எகிப்தை ஆண்ட மன்னர்கள் பார்வோன்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் தங்களை கடவுளின் வடிவமாகவே கருதினர். மரணத்துக்கு பிறகு அவர்களின் ஆன்மா பிரபஞ்சத்தோடு கலக்கும் என்றும் அதற்கு அவர்களின் உடல் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நம்பினர். மன்னர்களின் உடல்கள் மம்மியாக்கப்பட்டு அவர்களின் நகைகள், உடைகள், உடைமைகள் மற்றும் உணவுகளும் கூட இந்த பிரமிடுகளுக்குள் வைக்கப்பட்டன. இது சுமார் 2.3 மில்லியன் அதாவது 23 லட்சம் பிரம்மாண்டமான கல்பாறைகளால் கட்டப்பட்டது. இதில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கல்லின் எடை சராசரியாக 2.5 டன்கள் முதல் 80 டன்கள் வரை இருக்கும். அடிமைகளை கொண்டு இது கட்டப்பட்டது என்ற பொதுவான கருத்து தவறானது என்று தற்போதைய ஆய்வுகள் கூறுகின்றன. மாறாக எகிப்தின் திறமையான கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான ஊதியம் பெற்ற தொழிலாளர்களே இதை கட்டியுள்ளனர். ரகசியங்கள் ஒரு தொல்பொருள் ஆய்வாளராக நீங்கள் பிரமிடுகளில் ஆராயக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள் இவைதான். நவீன திசைக்காட்டிகள் இல்லாத அக்காலத்திலேயே கிளாவின் பெரிய பிரமிடு மிக துல்லியமாக பூமியின் 4 முக்கிய திசைகளை அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்ற 4 முக்கிய திசையை நோக்கி நகராமல் நேராக அமைக்கப்பட்டுள்ளது. இது அவர்களின் வானியல் அறிவை காட்டுகிறது. அந்த பிரம்மாண்டமான கனரக கற்களை எப்படி அவ்வளவு உயரத்துக்கு கொண்டு சென்றார்கள் என்பது இன்றும் ஒரு விவாத பொருளாகவே இருக்கிறது. சாய்வு பாதைகள் மற்றும் நெம்புக்கோல் தத்துவங்களை பயன்படுத்தி அவர்கள் இதை செய்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பிரமிடுகளுக்குள் மன்னரின் அறை, அரசின் அறை மற்றும் பல ரகசிய பாதைகள் இருக்கின்றன. வெப்பம் வெளியில் எவ்வளவு இருந்தாலும் உள்ளே எப்போதும் 20°C வெப்பநிலை மட்டுமே சீராக இருக்கும்படி கட்டப்பட்டுள்ளது. நவீன ஆய்வுகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் இன்று பிரமிடுகளை பற்றி ஆய்வு செய்ய அவற்றை தோண்டவோ அல்லது உடைக்கவோ தேவையில்லை.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது
2: ஆட்கடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: பாடல் முடிஞ்சது. நல்ல பாடல் ஒழித்து வச்சிருக்கீங்க.
1: பாடல் யாருக்கு செஞ்சு கொடுக்க போறீங்கன்னு தான்
0: தெரியல. சரி, போது தங்க போகிற விலையில ஒட்டியானம் செஞ்சு கொடுங்க. தலைப்பு
1: மிக முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி பேச போகிறோம். ஏன்னா காலத்து காலம் தொழில்நுட்பம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கீங்கிறது உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க போனுக்கும் போன்ல இருக்க ஆப்ஸுக்குமே தெரியும்.
0: சரி,
1: நகரத்து போயிட்டீங்கன்னா நீங்க அங்கே எங்க காட்டுதப்போ அந்த அளவுக்கு வந்து நாம எங்க இருக்கோம்னே தொழில்நுட்பத்துக்கு தெரியுது. அப்படிங்கும் போது எதிர்காலத்துல இது வளர்ச்சி அடைஞ்சுன்னா எப்படி இருக்கும்?
0: நிச்சயமா அந்த எல்ஐகே அப்படின்னு சொல்லி படம் வந்தது, சரிதானே? அப்ப அந்த படத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் தாண்டி,
1: ஆமா,
0: அப்படித்தான் காட்டியிருந்தாங்க. அப்ப அதுல நிறைய டெக்னாலஜி எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. போன் எல்லாம் அந்த கையில வர்ற மாதிரி ஆப் பண்ணி வந்திருந்தாங்க. நிறைய விஷயங்கள் உள்ளடக்கலாக இருந்தது. இப்ப அந்த ஆர்டர் பண்ணும் போதெல்லாம் இந்த என்ன சொல்றது, அந்த ட்ரோன்ல வந்து கொடுக்கற
1: சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து, ஆமா, வெளிநாடுகளில் அது இருக்கு
0: இருக்குதோ. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப நாங்கள் கேட்கிற கேள்வி என்ன சொன்னால், இந்திய நாளில் உங்களுக்கு எதிர்காலத்து தொழில்நுட்ப வளர்ச்சியில் இப்படியும் நடக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிற விஷயம், இப்படி எல்லாம் நடக்கலாம் என்ன,
1: இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல,
0: நல்லா இருக்குதோ இல்லையோ நடக்கும்னு நினைக்கிற விஷயங்கள், சரிதானே? அந்த மாதிரியான விடயங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: சரி, எப்படி எல்லாம் பகிர்ந்து கொள்ள அப்படின்னு சொன்னா, அழைப்பு ஏற்படுத்துங்க 0122-775-001 அல்லது 0112-775-111 அப்படியும் இல்லனா
0: பேஸ்புக் வழியாக எடுத்துக் கொள்ளுங்கள். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். அங்க தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. தலைப்பின் கீழே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவிட்டுங்க. சங்கர் பாத்தீங்கன்னா, இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப நாங்க பயணம் போறதுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து வான்வழி தாக்குவதற்கு கிட்ட பயணம் எல்லாம் போறதுல தானே.
1: ஆமா,
0: இப்ப இந்த நாங்க இப்ப பெட்டாக்கு போறோம்னு சொன்னா பஸ்ல இல்லாட்டி கார்ல தான் போகணும். அப்ப எதிர்காலத்துல பாத்தீங்க, அதுக்கும் இதுக்கும் சின்ன ஒரு பிளைட், சின்ன சின்ன பிளைட் மாதிரி ஓட
1: ஆரம்பிச்சு. சின்ன பிளைட் என்ன, சின்ன பிளைட் வந்து கஷ்டம் ஏன்னு சொல்லுங்களேன். இப்ப 10 பேர் பிளைட் வாங்கி இங்க வசந்தம் வாசல்ல இருந்து 10 பேரும் பிளைட் மேல எடுத்தீங்கன்னா கஷ்டம்
0: இல்ல? அதுக்கான டெக்னாலஜி வரும் சொல்றேன், வந்துடலாம்.
1: அதை விட நம்மளோட அந்த வடிவேல் சொல்லுவாரு, பெட்டாவை தூக்கி இங்க பக்கத்துல வச்சோம்னா டக்குனு போயிட்டு வந்துடலாமே.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. ஆட்கடத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: சில்லாஞ்சிறுகியே பாடல் முடிஞ்சிருக்கிறது. நல்ல பாடல் என்ன, ரப்பர் பந்து திரைப்படத்துக்காக வந்த பாடல். ஓகே, ரப்பர் பந்துனாலே நல்ல கிரிக்கெட் படம் என்ன.
1: இந்த கிரிக்கெட் படம் எல்லாம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துக்கு லீட் குடுக்கறீங்க பாருங்க.
0: ஆமா,
1: அங்க நிக்கிறீங்க, நீங்க
0: நிக்கிறோம். நாங்கள் இப்போது பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு நாங்க அங்க போலாம்னு நினைக்கிறோம்.
1: ஆமா,
0: என்னன்னு சொன்னால், அதாவது உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் முடிச்சுனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்.
1: உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தி வீட்டை கட்டினீங்கன்னு சொன்னால் பரம்பரைக்கும் நீடித்து நிற்கும்
0: அப்படியான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், சரியான உள்ளீடுகள், அதாவது மெல்வா QHT கம்பிகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரிதானே,
1: சரி,
0: மிஸ் பண்ணிடாதீங்க என்பதை நாங்கள் சொல்கிறோம். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் திருவில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பஜாஜ் திருவில் வாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் சொன்னால், 40 வருட காலம் மக்களின் நம்பிக்கை வென்ற ஒரு நிறுவனம்.
1: ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை 236 சிசி என்ஜினை கொண்ட ஒரு பஜாஜ் த்ரீவீல் வருது. நல்ல மைலேஜ், அது மட்டும் ஈஸி ரிவர்ஸ் கியர் அப்படின்னு சொல்லியும், ஈஸியான மெயின்டெனன்ஸ், அது மட்டும் உதிரி பாகங்களை இலங்கையில எங்க வேணாலும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
0: பஜாஜ் என்று சொன்னால் உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான ஒரு வாகனமாக, குடும்பத்துக்கு மிக பொருத்தமான ஒரு வாகனம் சொன்னால் அது பஜாஜ் த்ரீவீல் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. சரி, இப்போது நாங்கள் எங்கே போக போகின்றோம்?
1: இப்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எங்கன்னா விளையாட்டு செய்திகளை பார்த்துட்டு வரலாம்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: வசந்தத்தின் ஸ்போர்ட்ஸ் என்ன வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்க நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம்.
1: உண்மைதான், அது வந்து பாத்தீங்கன்னா சூடு பிடிக்கும் கிரிக்கெட் களம்.
0: எஸ் பாத்தீங்கன்னா IPL போட்டி பக்கம் நாங்கள் செல்ல போகிறோம். முதலாவது இறுதி அணி, அதாவது இறுதிப் போட்டிக்காக தெரிவு செய்கின்ற அணி நேற்றைய நாள் போட்டி மூலம் தெரிவு செய்யப்பட்டது. உண்மையில சொல்ல போனா சங்கர் பாருங்கள், நேற்றைய போட்டி எதிர்பார்ப்புக்கு ஒரு போட்டியாக இருந்தது. RCB மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் மோதியது. கடந்த நடப்பு சாம்பியனாக இருக்கின்ற அணிதான் RCB. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இப்பொழுது முதல் அணியாக இப்பொழுது இறுதி போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறது. அகமதாபாத்தில் 31st நடைபெறுகின்ற போட்டி, இந்த போட்டியில் நீங்கள் விராட் கோலியை காணலாம்.
1: விராட் கோலியை காணலாம். ஒரு காலத்துல விமர்சனங்களை அதிகமாக கேட்ட ஒரு மனிதன் தொடர் வெற்றிகளை தழுவி வந்துட்டு இருக்காரு. மிக்க மகிழ்ச்சியா இருக்கு கேட்கும் போதே.
0: நிச்சயமாக நாளைய போட்டியானது பாத்துச்சுன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகள் மோதும். அதில் வெற்றி பெறுகிற மணிக்கம் இன்றைய நாள் நடக்கிற போட்டி சங்கர், இந்த போட்டியில் வெற்றி பெறுகிற அணி குஜராத் டைட்டன்ஸோடு மோதும். நாங்க நேற்று நாளே சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆக முதல் குவாலிஃபயர் போட்டியில் வெற்றி பெற்று RCB அணி இப்பொழுது முதல் பைனலிஸ்டாக தெரிவாகி இருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸ் தோல்வி அடைந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், 2 புள்ளிப்பட்டியில் 2nd இடத்தில் இருக்கிறது. அதன் காரணமாக வெள்ளிக்கிழமை போட்டிகள், சரியா, வெள்ளிக்கிழமை போட்டியில் மோதுகின்றது
1: குஜராத் டைட்டன்ஸும் இன்றைய தினம் வெற்றி பெறும் அணியும்.
0: அணியும், சரிதானே, இந்த விஷயம் புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சுது. இப்ப பாத்தீங்கன்னா நேற்றைய போட்டி ஸ்கோர் பிரிவுகளுக்கு போறோம். நேற்றைய போட்டியில் தலைமைத்துவத்தை சரியாக செய்து காட்டி இருக்கிறார் RCB அணியின் தலைவர். உண்மையிலேயே வெளுத்து வாங்கியிருந்தார் சங்கர். நேற்றைய போட்டியை பொறுத்தமட்டில் கலக்கி இருந்தார், ஒரு சதம் தவறப்பட்டது என்றாலும் பரவாயில்லை. நேற்றைய போட்டியை பொறுத்தமட்டில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முதலில் திருப்பிடித்து ஆடியது. இதில் வெங்கடேஷ் ஐயர் 19 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்திருந்தார்.
1: இதில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்.
0: அதே போல நேற்று நாளில் பரிக்கல் 30 ஓட்டுகளை பெற்றுக் கொடுக்க, நேற்று நாளில் ரஜத் படிட்டர் அணித்தலைவர் ஆட்டம் இழக்காமல் 93 ஓட்டுகளை விலாசி தள்ளியிருந்தார் நேற்றைய போட்டியை பொறுத்தமட்டில்.
1: மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
0: 9-6 ஓட்டுகள் 5-4
1: ஓட்டங்கள் அடங்கலாக இந்த ஓட்ட செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா ஒரு சதம் வந்திருக்கும் இல்லையா.
0: 33 பந்துகளில் பாருங்கள் வெளுத்து வாங்கி இருக்கிறார். உண்மைக்கிடையே கிருணால் பாண்டியா 43 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். 2-6 ஓட்டுகள் 5-4 ஓட்டுகள் இடங்களாக 28 பந்தில் 43 ஓட்டுகள் பெற அரையிறுதி போட்டியில் மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்ட பருத்தியை நேற்று நாளை வெளிப்படுத்தினார்கள். இதில் டிம் டேவிட் 4 ஓட்டுகள், அதே போல ஜிடேஷ் சர்மா 15 ஓட்டுகள் பெற மொத்தமாக 254 ஓட்டுகளை பெற்றார்கள். 5 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்களில் பந்துவீச்சு பருத்தியை பார்க்கும்போது எல்லோருக்கும் வெளுத்து வாங்கப்பட்டது. ககிசோர் ரபாடாவுக்கு 54 ஓட்டுகள், 4 ஓவரில் 2 விக்கெட்டுகள் வீழ்ந்தார். அதே போல ஜோசன் ஹால்டரை பொறுத்த மட்டும் 4 ஓவர்கள் 39 ஓட்டுகளை கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்ந்தார். பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர்கள் 53 ஓட்டுகள் 1 விக்கெட். ஆக எல்லா பந்து வீச்சாளர்களுக்கும் பதம் பார்த்திருந்தார்கள் நேற்றைய போட்டியில் RCB அணியின் வீரர்கள். ஆனால் பதிலுக்கு திருப்படுத்த அடைந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்களில் 255 என்று ஆனால் பெரிதும் சோபிக்கவில்லை.
1: ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் சாய் சுந்தரன் வந்து 14 ஓட்டங்களோடு, அணித்தலைவர் சுப்மன் கில் வந்து 2 ஓட்டங்கள், பாட்லர் 29 ஓட்டங்கள் சொல்லி ஆரம்ப துடுப்பாட்ட வரிசை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நேர்த்தியான ஓட்ட வரிசை இல்லாதனால பின்னாடி வந்தவர்களுக்கு மிக கஷ்டமாகிடுச்சு.
0: நிஷாந்த் சிந்து 5 ஓட்டங்கள், வாஷிங்டன் சுந்தர் எதிர்பார்க்கப்பட்டிருந்த வீரர் 8 ஓட்டங்கள், இது போல ஜோசன் ஹால்டர் 0 ஆட்டம். நேற்றைய நாளில் ராகுல் தேவாட்டியா மாத்திரமே கொஞ்சம் நின்று திருப்படுத்த ஆடியிருந்தார். 68 ஓட்டுகளை பெற்றிருந்தார். இல்லை என்று சொன்னால் அரையிறுதி போட்டி சப்பென்று போயிருக்கும். சரிதானே,
1: கிட்டத்தட்ட அப்படிதான்
0: போயிருக்கிறது. சரியா? அது ரஷித் கான் 8 ஓட்டுகள், ககேஸ்வர் பாடா 9 ஓட்டுகளை விக்கெட்டுகளை பெற மொத்தமாக வெறுமனை 162 ஓட்டுகளுக்கு சகல விக்கெட்டுகளை விழுந்தது. 19.3 பந்தவர்கள் பந்துவீச்சு பகுதியில் கலக்கி இருக்கிறார்கள். நேற்று நாளில் ஜக்கப் டாஃபி மிக சிறப்பான பந்துவீச்சு, 4 ஓவர் பந்துவீச்சும் 39 ஓட்டுகளை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். நேற்று நாள் புவனேஷ்குமார் அருமையான பந்துவீச்சு, மிக சிறப்பான பந்துவீச்சு, 4 ஓவரில் 28 ஓட்டுகளுக்கு 2 விக்கெட்டுகள். அதே போன்று நேற்று நாளில் ரஷிக் சலாம் 2 விக்கெட்டுகள், அதுபோல கிருணல் பாண்டியாவுக்கும் 2 விக்கெட். கிருணல் பாண்டியா மிக சிறப்பான பந்துவீச்சு பாருங்கள் சங்கர், 3.3 பந்தோர்கள் வீசி 16 ஓட்டுகள் மாத்திரம் கொடுத்து 2 விக்கெட்டுகளை சுழட்டி எடுத்திருக்கிறார். வாழ்த்துக்கள். ஆக நாங்கள் இந்த வாழ்த்துக்களோடு நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். இந்த IPL போட்டியில பொறுத்து மட்டில் இப்பொழுது சூடுபடுத்திருக்கிற போட்டிகள் பொறுத்தவரை இதுவரையில் கிண்ணங்களை வென்ற அணி என்று பார்க்கும்போது கடந்த முறை வெற்றி வாகை சூடியது 2025 ஆண்டு RCB அணி.
1: RCB அணி
0: இப்பொழுது வெற்றியாளனாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அணியாக இருக்கிறது, நடப்பு சாம்பியனாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பாருங்கள், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரையில் 5 கிண்ணங்கள், மும்பை இந்தியன்ஸ் அணி 5 கிண்ணங்கள். உண்மையிலேயே முதல் முதலில் வெற்றி பெற்ற அணிதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. அதுக்கு பிறகு கிண்ணத்தை பெற்றார்கள் சொன்னால் இல்லை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா CSK என்று 2 விக்கெட், 2009-10, 2011 வேண்டப்பட்டது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 2012 ஆண்டு, 2013 ஆண்டு கால்பதை வைக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி. அதை தொடர்ந்து 2014 ஆண்டு கொல்கத்தா, 2015 ஆண்டு
1: மும்பை இந்தியன்ஸ்,
0: 2016
1: சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்,
0: 2017 மீண்டும் கிணத்தை சுவீகரிக்கிறது
1: மும்பை இந்தியன்ஸ். திரும்பி வந்தார் 2018 CSK, அப்புறம் மும்பை இந்தியன்ஸ், அப்புறம் 2021 மும்பை இந்தியன்ஸ், 2021 CSK, 2022
0: குஜராத் டைட்டன்ஸ்.
1: இது மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விடயம்,
0: கவனிக்க வேண்டிய விடயம். பார்க்கலாம குஜராத் டைட்டன்ஸுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குதானே,
1: அதை போட்டி தான் முடிவு செய்யும்.
0: பார்க்கலாம் இந்த போட்டி தொடர் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். உண்மையில் சங்கர், இதுவரையில் நாங்கள் அதிகமான ஓட்டங்கள் என்று சில விஷயங்கள் நாங்கள் ஒரு முறை பார்த்து விடுச்சலாம் நினைக்கிறேன். காரணம், நாங்கள் இறுதிக்கடத்தில் இறங்கிவிட்டோம் இல்லையா, ஒரு அரையிறுதியும் முடிஞ்சு விட்டது. அந்த வகையில் பார்க்கும்போது இதுவரையில் புவனேஸ்வர் குமார் தான் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார், 26 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அதே போல சாய் சுதர்சன் நேற்றைய போட்டிகள் பெரிதாக துருப்படுத்தாடவில்லாவிட்டாலும் பாருங்கள் அவருடைய ஸ்கோர் ரேட் அதிகமாக தான் இருக்கிறது, 652 ஓட்டுகளை பெற்றுகிறார். அதே போன்று ககிஸ்வர் அபாடா 26 விக்கெட்டை வீழ்த்தி 2 இடத்தில் இருக்கிறார். அதே போல
1: துடுப்பாட்ட வரிசையில் பார்க்கும்போது சுப்மன் கில் 618 ஓட்டங்களை பெற்று 2 இடத்தில் இருக்கிறார். அவரும் வந்து குஜராத் டைட்டன்ஸ் அணியால வீரர் தான்.
0: அதே போல ராஜஸ்தான் ராயல் ஜஃப்ரா ஆர்ச்சர் 21 விக்கெட்டுகள் எடுத்து 3 இடம். அதே போல ஹென்றி கிளாசன் 606 ஓட்டுகளை பெற்றுகிறார், இப்பொழுது 3 இடத்தில் இருக்கிற தரவரிசையில். இதுவரையில் பாருங்கள் 6 ஓட்டுகள், 4 ஓட்டுகளை விளாசி தள்ளி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் இந்த தொடர் எத்தனை சாதனைகளை கொண்டு வர போகிறது என்று நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். அதே போல இன்னும் ஒரு விளையாட்டு செய்தியை பார்த்துட்டு நாங்கள் செல்லாமல் இருக்கின்றேன் சங்கர். அதாவது இன்றைய நாளில் ஒரு டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்கப்படவிருக்கிறது, அயர்லாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுகின்ற முதலாவது டெஸ்ட் போட்டி. முதலாவது கிடையாது, ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி தான். அந்த டெஸ்ட் போட்டி இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. இவைகள் தான் இன்றைய ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்த முக்கியமான
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: கண்ணிமா. ஓகே, பாடல் அழித்து வந்திருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பாடலை உற்சாகப்படுத்தும். எனக்கு வந்த பாடுகளாம் சங்கர் கேட்கும்போது டான்ஸ் பண்ண போல தோணும். ஆனால் வயது போன பிறகு டான்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதெல்லாம் இல்லைங்க, நாங்க ஒரு ஐடியா சொல்றோம், உங்களுக்கு எப்போதுமே டான்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க மாதிரி.
1: ஆமா, அதாவது உங்களுக்கு வந்து டான்ஸ் பண்ணணும்னு சொன்னா நல்ல உறுதியான எலும்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணா, கிளிப் கலோஜி நேச்சுரல் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. உறுதியான எலும்புகள், சீரான வளரும் கூந்தல், அது மட்டும் இல்ல பொலிவான சருமம், இதெல்லாம் கூந்தல். ஏன்னா கூந்தல் ஒண்ணுதானே,
0: கூந்தல் கூந்தல் சேஃப்டி சங்கர்,
1: அப்படிதான்
0: சரியாக நாங்க சொல்ற விஷயத்தை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அதாவது நீங்க கலோஜின் நேச்சுரல் வாங்கி பாவீங்க, நீங்க எங்க போகணும் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், காய்கள் சுற்றிட்டு போங்க. அதே போல மருந்துகளுக்கு போய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நீங்கள் தலைவலி காய்ச்சல் வருது அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்,
1: நீங்க வந்து ஒரு மெல்டோல் எடுத்து பயன்படுத்துங்க.
0: சரி, மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். அங்க பறந்து போறதுக்கு நீங்கள் மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்கள். மெல்டோல் வகையான பாரசிட்டமோல் தான். சரி, முக்கியமான செய்திகள் இருக்கிறது அந்த பக்கம் நாங்கள் சொல்ல போயிட்டோம். அதே போல ஒரு பக்கம் தலைப்பை நாங்கள் ஒரு பண்ணி ஞாபகப்படுத்தி விடுச்செல்லாம்னு நினைக்கிறேன் சங்கர். அதான் தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கு இல்லையா?
1: ஆமா, எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தொழில்நுட்ப வளர்ச்சி வரலாம் அப்படின்னு
0: நீங்க யோசிக்கிற சில கற்பனையான விஷயங்களாக கூட இருக்கலாம். அதை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்க. சரிதானே? சரி, நிறைய சொந்தங்கள் அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான செய்திகள்லாம் நாங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதே போல நாட்டில் தென்மேற்கு பருவமழை நிலை பெற்று மழையால் காரணமாக தென் மேல் பகுதியில் மழையினுடைய வானிலை தொடர்ந்து நீடிக்கும் என்று இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா நாட்டின் பல பகுதிகளில் இன்று 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள்.
1: எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் மற்றும் சபரகமோ வடமேல் மாகாணங்கள், காலி, மாத்திரை, கன்னி மற்றும் நூரலியா மாவட்டங்களில் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிவிச்சிருக்கு.
0: அதோடு பாத்தீங்கன்னா ஊவா மாகாணத்தில் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க.
1: தென்படி வந்து பாத்தீங்கன்னா ரத்னபுரி மாவட்டத்தில் உள்ள குருவிட்ட, ரத்னபுர, அயகம மற்றும் ஹாலியகுட பிரதேச செயலக பிரிவுகளில் 2nd நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கையும், களுத்துறை மாவட்டத்தில் மத்துகம மற்றும் புலாத் சிங்கள பிரதேச செயல பிரிவுகளுக்கு, கேகலை மாவட்டத்தில் தரணியாகல, எட்டியாந்தோட்ட, தெய்யோவிட்ட, ருவான் வெள்ள மற்றும்
0: பிளத்கோபிட்டிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1st நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. நுவரலிய மாவட்டத்தில் அம்பகமுவ பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டதும், அதே போல ரத்னபுரி மாவட்டத்தில் எலபாத்த, நிமித்திகல, கல்மடுல்ல, கிரியல்ல மற்றும் கலவான பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் 1st நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை பாத்தீங்கன்னா சங்கர் இன்னொரு விஷயம் இருக்குது. கழுகங்கையை அண்மைத்துள்ள மில்லகந்த பகுதியில் விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கையும் தொடர்ந்து அமலில் இருப்பதாக இப்பொழுது நீர்ப்பாசன திணைக்களம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க.
1: இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா காங்கேசன் துறையில் மன்னார் ஊடாக சிலாபம் வரையான மற்றும் மாத்திரையிலிருந்து அம்மாந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்கள் அவ்வப்போது கடல் கொந்தளிப்பாக காணப்படும் அப்படின்னு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிச்சிருக்காங்க.
0: அங்கு மீன்பிடி நிர்வாகத்தில் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல நம்ம விஷயம் இருக்குது, உங்களுக்கு தகவல் ஒன்று இருக்கிறது, இதனை கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது இன்று நீர்வெட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக்கிட்டோம். அதாவது 12 மணித்தியால நீர்வெட்டு,
1: அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமான இடங்கள்ல மிக முக்கியமான ஒரு இடத்துல இன்று மாலை 7 மணி முதல் நாளை காலை 7 மணி வரை,
0: அது 28ஆம் தேதி காலை 7 மணி வரை இந்த நீர்வெட்டு அமலில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மகர மற்றும் கம்பா பிரதேச சபை பகுதிகளில் தான் இந்த நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க சங்கர். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டுமான பணிகளுடன் தொடர்புடைய நீர்க்குழாய்கள் இடமாற்றம் செய்வதற்கான அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக தான் இந்த நீர்வெட்டு அமல்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆக அந்த பகுதியில் இருப்பவர்கள் நீங்கள் இந்த விஷயங்களை சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது.
1: இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த வார இறுதி வந்து இலங்கை மக்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள், வெசாக் பண்டிகை வருது இல்லையா, ஒரே தன்சல் தான். இதுல மிக முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா அரச வெசாக் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சிகள் அமைச்சர் உள்ளூராட்சி

0: வரிசையில மக்கள் நின்றுட்டு இருப்பாங்க. அது ஒரு
1: நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசலாம். நாள் பற்றிய தலைப்பு பற்றியும் நாங்கள் பேசலாம். இப்போது எல்லாம் ஆடுறதுக்கு ரெடியா இருங்க.
0: ஆமா.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி.

0: நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
1: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
0: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு.
2: மச்சி போட்டு தாக்கு.
0: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
3: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் சடையாக வந்து கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் யுகபாரதி.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுது உற்சாகம் வழக்கம் வசந்த். நாங்கள் கேட்டு தலைப்பின்கள் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா?
3: ஆமா,
2: இப்ப சங்கர் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கேட்ட தலைப்பை நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தலாம். தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இல்லையா?
3: ஆமா,
2: அங்க எதிர்காலத்துல இப்படியான வளர்ச்சிகள் எல்லாம் வரும்
3: அப்படிதான். நல்லமே அப்படிங்கிற
2: நல்லமே தாண்டி இப்படி எல்லாம் வந்தா எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு கற்பனை தான் சரியா?
3: ஆமா,
2: அந்த மாதிரியான இப்ப நாங்க நினைச்சோம் சாப்பாடு.
3: ஓ, வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேலைக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வாகனத்தை வந்து ஆட்டோ பைலட் மூட்ல போட்டோம்னா ஆபீஸ்க்கே கொண்டு போய் விட்டுருமா? அந்த மாதிரி நீங்க பாதையும் சீர் செஞ்சுட்டு அமைச்சாங்கன்னு சொன்னா கஷ்டப்பட்டு காலையில எலும்பி ரெடியாகி ஆபீஸ் போகணுங்கிறதெல்லாம் ஏறி கார்ல படுத்துட வேண்டியதுன்னு வந்து இறங்கிடலாம்.
2: இப்படிதான் இப்ப சாதாரணமா இப்ப இங்க நோமல் வாகனத்துல ஏறினா ஏதாவது குறுக்க மறுக்க போட்டு வந்துருவார். அவர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவார் சரிதானே?
3: ஆமா,
2: இவங்க எப்படியும் குறுக்க குழந்து போடுவாங்க. நிதானமா வரும்போது ரெண்டு அவர் பயணம் குழந்தது ஒரு எட்டு வருஷம்
3: சரி ஆகும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்?
2: யாழ்ப்பாணம் போயிட்டு வந்துடலாம்.
3: சரி, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்கள் இல்லாம சிறந்த வரவேற்கத்தக்க கருத்துக்களை வந்து தெரிவிங்க.
2: கற்பனை தான், நீங்க சொல்லுங்க. அப்படியெல்லாம் வரணும், கற்பனைக்கு மிஞ்சியதெல்லாம் நடந்து கொண்டிருக்குதானே இப்ப?
3: ஆமா ஆமா,
2: அது மாதிரி நடக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது சரிதானே? அப்படியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நேரத்தை பார்க்கலாம்.
3: நேரம் இப்போ சரியாக 9:00.

0: தமிழ்நாட்டில் வசந்தம் FM. வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: மஹர மற்றும் காம்பஹா பிரதேச சபை பகுதிகளில் இன்றைய தினம் 12 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய இன்று மாலை 7 மணி முதல் நாளை காலை 7 மணி வரை குறித்த பகுதிகளில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டுமான பணிகள் காரணமாகவே இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் எனவும் பாதுகாப்பு சபை குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பொறுப்பான தரப்பு குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை எந்த ஒரு நாட்டையும் பெயரிடவில்லை. கடந்த வாரம் ஈராக்கிலிருந்து 6 ட்ரோன்கள் தம்மீது ஏவப்பட்டதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்திருந்தது.
0: மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த

0: சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். சங்கர் ஒரு விஷயம் நாங்க ஒரு பைக் வாங்கணும் ஆசையா இருக்கிறது.
1: ஆமா, பைக் வாங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு பைக்கா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ், அது மட்டும் இல்லாம ஒரு லீட்டர் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு அப்படின்னு ஒரு மைலேஜ்
0: 80 கிலோமீட்டர் கொடுக்கணும்.
1: இது வந்து 80 கிலோமீட்டர், அதாவது ஒரு முறை நீங்க ஃபுல் டேங்க் பண்ணிட்டீங்கன்னா மாசத்துக்கே ஓடலாம், பெட்ரோல் மாசத்துக்கே பைக் ஓடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது. சரி, சந்தோஷம் இல்லையா?
0: இப்பயே வாங்க பஜாஜ் CT 100 ஒன்னு
1: வாங்குங்க, என்ஜாய் பண்ணி போங்க. அதே போல நீங்கள் உறுதியான வீட்டை கட்ட வேணும் சொன்னா நீங்கள் செல்ல வேண்டியது தரமான கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். தரமான கம்பிகள் சொன்னா என்ன கம்பிகள்?
0: மெல்வா QST கம்பிகளை பயன்படுத்தி உங்களோட வீடு மற்றும் கட்டிடங்களை அமைச்சு கொள்ளுங்க.
1: சரி, சந்தோஷம். எப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சங்கர். நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? அன்பான வணக்கம் சொல்லி யார் வந்திருக்கா
0: பாத்தீங்கன்னு சொன்னா, அன்பான காலை நேர வணக்கம். சாமிமலை சிங்காரவத்தில் உலகநாதன் சகுந்தலா தேவி இவர்களின் செல்வ புதல்வி சிவஜோதி இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுறார். அவரை வாழ்த்துவோர் குடும்ப உறவினர்கள் அப்படின்னு சொல்லி டி கே தினேஷ் வந்திருக்காரு. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இது எப்படி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, கேட்டிருந்த கேள்விக்கு வருவோம் இல்லையா? நாம கேட்டிருந்தது வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு,
1: ஆமா,
0: இந்த மாதிரி எல்லாம் வளர்ச்சி அடையணும் எதிர்காலத்துல அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது
1: இல்ல, அடையணும்ன்ற தாண்டி இப்படி எல்லாம் அடையலாம்
0: அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறத வந்து பகிர்ந்துங்க. அப்படிங்கும் போது குமார் சொல்லியிருக்காரு, அவர் வந்து ஆட்டோ தான் ஓட்டுறாரு. சரியா, இப்ப ஆட்டோ ஓட்டி ஓட்டி கஷ்டமா இருக்கு தானே. ஆட்டோக்கு பச்சு போறதுல இந்த டயர் எல்லாம் இல்லாம நீங்க சொன்ன மாதிரிதான்
1: பறக்கிற
0: மாதிரியே ஒண்ணு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவருக்கு ஆசையா இருக்கா.
1: பாருங்களே, அன்பான வணக்கம் சொல்லுங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கிறோம் சொல்லி உங்களோட சிவாங்கனி சொல்லிருந்தாங்க வெள்ளத்துல இருந்து. இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்காக மனசு மாறிய ஒரு ரோபோ, அது வந்து மனசரா ரோபோவான கண்டுபிடிக்கிறதுக்கே நாளாகணும். எல்லா வேலையும் செய்யணும், சரிதானே?
0: செந்தில் சொல்லிருக்காரு, சரியா, இந்த சோசியல் மீடியா பார்க்கும் போது விரல மேல மேல தள்ளி தள்ளி பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா?
1: சரி,
0: அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்தா
1: இருக்குது அவருக்கு தெரியல, அதுக்கு இதொன்று ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதை போட்டு அது மேல போய்
0: பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இல்லையா?
1: நீங்க பயன்படுத்தல சரியா பாத்தீங்களா? அன்பு வணக்கம், நிகழ்ச்சியோட எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக் கொண்டு சொல்லிருந்தார். நாங்க திரைப்படங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது விளம்பரங்கள் போகும் தானே, அதுல நிறைய சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் போகும் தானே, அப்ப அதெல்லாம் வந்துட்டு நாங்க அங்கிருந்தே எடுக்கிறோம்.
0: தொலைக்காட்சிக்குள்ள கைய விட்டே எடுக்கிற மாதிரி
1: விஷயங்கள் சொல்லி இருக்காங்க. அன்பு வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறோம். அதாவது எதிர்காலத்துல இப்படியான டெக்னாலஜி, அதாவது நிலவுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா போயிடும். இப்ப நாங்க இப்ப இந்தியா போறதுக்கு இப்படி ஃபிளைட் டிக்கெட் போட்டு போறோமோ அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு பாத்துட்டு வரலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துடும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாக அப்படின்னு சொல்லிக்கொண்டு எங்களோட சைந்தவி சொல்லிருக்காங்க.
0: சிடிவி பஸ் போட்டா சரியேனா?
1: கொஞ்சம் லேட்டா போவோம் அவ்வளவுதான், எல்லாத்தையும் ஏத்தி கொண்டு போனது.
0: பாத்தீங்கன்னா ஹட்டன்ல இருந்து 21 பஸ்ல எல்லாம் ஏறினீங்கன்னா சும்மாவே ராக்கெட் மாதிரி தான் வரும் கொழம்புக்கு.
1: இல்ல வெண்ணன்னு சொன்னா இதுல ஒரு குழப்பம் இருக்கு சாங்க. இப்ப நாங்க ஹட்டன்ல இருந்து கொழும்புக்கு வரணும்னு சொன்னா இடையில வர இடங்களை சொல்லுவோம், பிகினிங்
0: கேட்டாலும்
1: ஹவிசால வந்து சொல்லலாம். இப்ப நிலவுக்கு போகும்போது இடம் சொல்ல முடியாது,
0: இடம் சொல்ல முடியாது,
1: எப்படி இறங்குவீங்க? எங்க வந்து கொண்டிருக்கோம் எல்லாம் கருப்பா தான் யாருக்கு இடம் சொல்ல முடியாதான் பிரச்சனை.
0: அது கூட பரவாயில்ல,
1: இல்ல அதோட இடம் சொன்னா மட்டும் இவங்க அப்படி உண்மையை சொல்லிடுவாங்க,
0: அது கூட பரவாயில்ல. ஆனா நம்ம மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விடயம், வருங்காலத்தில் அப்படி வந்தாலும் இந்த பாடல்கள் இருக்கே பஸ்கல்ல பயன்படுத்துற பாடல்கள் அதை மட்டும் தவிர்த்துறோம்.
1: எப்படி நிலவு போகுது ஃபுல்லா நிலவு கலெக்ஷன் பாடல், நிலவு நேரம் நிலவே முகம் காட்டு நிலாவேவா
0: என்னன்னா
1: எங்க போய் முடியும்?

0: பார்த்திபன் கனவு திரைப்படத்துக்காக ஒளித்துக்கிறது ஹரணி மற்றும் ஸ்ரீகாந்த் பாடிய பாடல். வித்யாசாகரன் இசையில் கபிலன் வரி எழுத, ரொம்ப அழகான பாடல்,
1: மிக அருமையான ஒரு பாடல். இந்த நாட்களுக்கு பிறகு கேட்டிருக்கிறேன்.
0: சரி, இந்த பாடலாம் சங்கர் எப்படி படிப்பாரு தெரியுமா?
1: ஓ, நான் படிப்பேன் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, காதல் வயப்பட்ட ஒருவரால் மட்டுமே இந்த மாதிரி பாடல்கள் தேடி கொண்டு வந்து தர முடியும். அந்த வகையில் புவனேஷ் இந்த பாடலுக்கு நன்றி.
0: சரி, ஓகே. இப்படி இருக்கும் போது சங்கர், நாங்கள் முக்கியமான விஷயம்,
1: இவர் ஒரு நடுக்கமானார் இல்லையா, இதை விட ஒரு பெரிய நடுக்கம் நடந்திருக்கு. அதுதான் நிலநடுக்கம். இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, வளமையாக வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலங்களில் வந்து ஏகப்பட்ட நிலநடுக்க பதிவுகள் நாங்களும் உங்களுக்கு தந்துட்டு இருக்கோம்.
0: நிச்சயமாக பாத்தீங்கன்னா 6.9 பதிவாயிருக்கு. சிலி நாட்டில் தான் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்கு சங்கர். பாத்தீங்கன்னா இது தென்னமெரிக்கரான சிலியில் பாத்தீங்கன்னா 6.9 ரிக்டர் அளவுகள் நிலநடுக்கம் பதிவாயிருக்கிறது. இதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இது அங்க மட்டும் கிடையாது, இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜெர்மனி நிலநடுக்க மையமும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி இருக்காங்க. சுமார் கலாமா நகரத்தில் இருந்து 29 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் பாத்தீங்கன்னா அட்டகாமா பாலைவனத்தில் 26 கிலோமீட்டர் ஆழத்தில் தான் இந்த நில அதிர்வு பதிவாகி இருக்கிறது.
1: அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்க ஆய்வு நிறுவனம் வந்து உங்களுக்காக சொல்லியிருக்காங்க. நிலநடுக்கத்தின் வீரம் மிக அதிகமாக இருந்தாலும் கட்டிடங்களில் பலத்த அதிர்வு உள்ளாகின. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் தங்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் விட்டு வெளியேறி வீதிகளிலும்
0: வந்திருக்கிறாங்க. ஆனால் அதிர்வு நடந்த பிறகு இது பற்றிய சேது விவரங்கள் பற்றி இதுவரையிலே எந்த விதமான விவரங்களும் வெளியாகவில்லை. இது பற்றிய விவரங்கள் வரும்போது நாங்கள் கட்டாயங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களாக இருந்து கொடுக்கிறது. இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று மாறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது ஊகிக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் மாற்றங்கள், அதே போல மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாகத்தான் பாத்தீங்கன்னா இந்த தங்கம் மற்றும் வெளியின் விலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: இதற்குமே வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,516.1 ஆக விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி ஒரு அவுன்ஸின் விலை இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா 77.26 விற்பனை செய்யப்படுகிறது.
0: கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கு தெரியும், உள்நாட்டில் சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த படையெடுப்பை பார்த்தீங்கன்னா, இன்றும் தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பற்றிய விஷயங்கள் வந்தால் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அதே போல நீங்கள் அழகான தோற்றம் உங்களுக்கு வேண்டும், வலுவான எலும்புகள் வேண்டும், அழகான கூந்தல் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: கிளிஃப் கலோஜின் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்துங்க. இயற்கையாகவே உங்கள் உடலில் கலோஜின் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கு இயற்கை அழகை மீட்டு தரும்.
0: எஸ் அதே போல இன்னொரு விஷயம் இருக்கு சங்கர், நாங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் திருவியில் ஒன்று வாகனம் சொல்லி யோசிப்போம் இல்லையா. ஆனால் இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, இந்த திருவியில் வாங்கும் போது நாங்கள் சரியான முறையில் வாங்க வேண்டும் இல்லையா.
1: ஆமா, எலக்ட்ரிக் திருவியில் தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பகத்தன்மை இல்லாத இடங்களில் போய் என்ன பண்ணிடக்கூடாது,
0: வாங்கிடக்கூடாது.
1: அதனால வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டேவிட் பீரிஸ் கம்பெனி 40 வருட காலமாக வந்து நமக்கு நன்மதிப்பை வென்ற ஒரு நிறுவனம். இப்ப
0: பாத்தீங்கன்னா, நாங்கள் ஒரு போன் வாங்கணும் சொன்னா எவ்வளவு சார்ஜ் நிற்கும் சொல்லி யோசிப்போம் இல்லையா.
1: ஆமா,
0: இதாக இருந்தாலும் நம்ம சார்ஜ் சம்பந்தமான பொருட்கள் வாங்கணும் அப்படி யோசிப்போம். அதே மாதிரி இந்த திருவியில் பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஃபுல் சார்ஜுக்கு பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியதாக இருக்கிறது.
1: அதாவது அன்றாட பாவனைக்கு மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இதை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி அவிசா விலைக்கே போயிட்டு வந்துடலாம்.
0: சரிதானே? அது மட்டும் இல்லாது, நீங்கள் இந்த பிளக்ல சார்ஜ் செய்யக்கூடிய வசதிகள் இருக்குது. நார்மல் பிளக்லயும் நீங்க சார்ஜ் செய்து கொள்ள முடியும். ஆக நீங்கள் இப்பொழுதே வாங்குங்கள்
1: பஜாஜ் இவி 3-வீலர்.
0: நேரம் இப்போது
1: 9:30.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
3: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. அதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
4: I think my heart just skipped a beat.

0: மோட்டார் பைக்கர் பாரத படம் இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். இப்போது பாத்தீங்கன்னு சொன்னா சங்கர், அழகான தோற்றம் வேண்டும், அழகான தேக்கம் வேண்டும் சொல்லால் உறுதியான எலும்புகள், அதே போல
1: வளர்ச்சியான கூந்தல்ஸ்
0: கூந்தல்ஸ் வேண்டும் சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: கிளிப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பொலிவான சருமம், இது எல்லாமே கிடைக்கும்.
0: சரி, சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதையும் நாங்கள் சொல்லிக்கிட்டோம். ஆக இன்னொரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் அதாவது ஒரு தலைவலி காய்ச்சல் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் சொல்லி யோசிப்பீங்க, அப்படி யோசிக்கும் போது தலைவலி கூடும்.
1: இதை யோசிச்சே தலைவலி கூடுது, என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு வந்து மெல் டோல் ஒன்று எடுங்க.
0: ஆமா, அந்த மெல்டோல் எடுத்து விடுங்கன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். இந்த மெல்டோல எங்க இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா, காய்கள் சுடு சரியில்லாத போல மருந்துகள் இருக்கிறது. சோ நீங்க அங்க போயிட்டு எடுத்துக்கொள்ள முடியும். இந்த மெல்டோல் எடுத்து கொண்டீங்கன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். இது ஒரு வகையான
1: பாராசிட்டமால் வகை அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
0: சரி, இப்ப நிறைய சொந்தங்கள் நாங்கள் கேட்ட கேள்விக்கு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. சொல்லும் போது அவங்களுடைய ஆசைகள் ஆசைகளையும் தாண்டி இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அன்பு வணக்கம் சொல்லிக்கொண்டு கலத்துறை கிரியல ராஜலட்சுமி சொல்லிருக்காங்க, ரோபோக்கெல்லாம் சந்தையில விற்க
1: ஆரம்பிச்சிருவாங்களாம்.
0: அம்மா இந்த ரோபோ பாத்திரம் கழுவுமா, இந்த ரோபோ துணி ஜோக்குமா, அந்த மாதிரி
1: அங்கே வந்து நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, அண்ணா டிஸ்கவுண்ட் ஒண்ணு தாரீங்க,
0: பெட்ரி எவ்வளவு வேலை செய்யும்,
1: ரோபோவாக இதுல டிஸ்கவுண்ட்
0: டிஸ்கவுண்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே போல விமலா தேவி சொல்லிருந்தாங்க ரத்னபுல்ல இருந்து, அந்த கோல் பேசுறது எல்லாமே முழுக்க முழுக்க வீடியோ கால், எஃப்எம் கோல் பண்றது வீடியோ கால் பண்ணதான் எல்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க, அப்படி ஒரு டெக்னாலஜி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அது இப்ப இருக்கு,
0: இருக்குது, நாங்க பெருசா பயன்படுத்துறது. அன்பான வணக்கம் புவனேஸ்வரனா சங்கரனா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, கலகலப்பா இருக்கு சொல்லிருக்காங்க. எங்களோட மைதிலி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பத்தல இருந்து அவங்க சொன்ன கண்டுபிடிப்பு என்ன சொன்னா, இந்த ட்ரெயின் இருக்குதானே வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா, அந்த மெட்ரோலாம் வந்துருக்கு தானே, அந்த மாதிரி புல்லட் ட்ரெயின் முதல் கூட வந்திருக்கு தானே, இலங்கையிலும் இப்படி வந்துடும், அதை இங்க இலங்கையில புல்லட் வரும்போது அங்க வேறொன்று வந்துடும், அது என்னன்னு தான் எனக்கு தெரியாம சொல்லிருக்காங்க.
1: சரி, இதெல்லாம் எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளோட அருள்மொழி வந்து பேஸ்புக் பக்கத்தினூடாக இணைந்துட்டு அவங்களும் ஒரு கருத்து சொல்லிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பருத்தி துறையில இருந்து வந்திருக்காங்க. இப்போதே வந்து அவங்க நினைச்சு பார்க்காதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்க தொழில்நுட்ப வளர்ச்சியில. சரியா, இப்ப வந்து பாடசாலைக்கு போறது இதெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்ப இருக்க மாதிரி வீட்டுல இருந்தே படிக்கிற மாதிரி கணினி மூல படிப்பு வந்து அவங்களுக்கு நல்லமா,
0: ஸ்கூல் போயே படிக்க மாட்டோம்.
1: அவங்க இன்னொன்னு சொல்லிருக்காங்க, நம்ம நாடு சிங்கப்பூர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறாங்களா அவங்க.
0: அப்ப சிங்கப்பூர் எப்படி இருக்கும் அந்த டைம்ல,
1: அந்த டைம்ல சிங்கப்பூர் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும்போது வந்து
0: பாத்தீங்கன்னா,
1: அது சரி, ராஜா சொல்லிருக்காரு கற்பனையை தூண்டி விடுற மாதிரி ஒரு தலைப்பாம். இப்ப இவர் என்ன கற்பனையில் சொல்லிருக்காரு
0: பாப்பமே,
1: வீட்டில் மட்டுமல்ல நாட்டில் உள்ள அனைத்து அசையாத சொத்துக்களும் பேச வேண்டும். இப்ப ஒரு கட்டிடங்கள் எல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி பேச தொடங்கிட்டா நாட்டுல நடக்கிற குற்றங்கள் குறைஞ்சிருமா. ஆமா, நான் பார்த்தேன், அவர் தான் அதை பண்ணாரு.
0: என்ன குற்றங்கள் குறைஞ்ச நிம்மதியா வாழ முடியாது.
1: எதா ஏன் ஆபீஸ்க்கு லேட்டா வந்தீங்க, போனே சாப்பிடணும், அண்ணா வர வழியில பைக் உடஞ்சா பைக்
0: சொல்லும்,
1: இல்ல இல்ல போய் சொல்ல,
0: நிறைய பேர் இருக்கிறாங்க ஆகுனா பைக் சொல்றது, பைக்ல பெட்ரோல் முடிஞ்சு பைக் எக்ஸ்டர்ஜி பக்ஸ் பேட்டி ஒரு போட்டோ அடிச்சு போடுறது,
1: குடுப்பிட்டு நேரத்துல டக்குன்னு காத்து போயிருச்சு அப்படிங்கறது இதெல்லாம் சொல்ல.
0: அண்ணா மழைனா மழையில மாட்டிக்கிட்டேன், மழைதான் என்னப்ப,
1: இது ரொம்ப விவகாரமான விஷயம். இது எப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பண்டாரால எல்லா பிரதேசத்துல இருந்து மேனகை சொல்லிருக்காங்க, AI ட்ரோன் விவசாயம், டிஜிட்டல் பணம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற எனர்ஜியில வந்து பாத்தீங்கன்னா கட்டிட தொழிற்பாடங்கள் மட்டும் இல்லாம கல்வி மருத்துவம் பொருளாதாரம் நவீனமயமாக்கி மக்கள் வாழ்க்கையை வேகமாக கொண்டு போகணுமா. ஆக வேகமாக

0: எதுக்கு வேகமா போகணும்,
1: என்ன பிரச்சனை?
0: பட் இதெல்லாம் சொன்ன கருத்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கொள்ற மாதிரிதான் இருக்கு.
1: இப்பவே இந்த வேகமே நமக்கு தாங்க முடியல.
0: நம்ம ஐபோன் 6 இருக்கும் போதே அவன் 17 போயிட்டான், அதை வாங்குறதுக்கே பல மாசம் சம்பளத்தை சேர்க்க வேண்டியதா இருக்கு.
1: நிறைய சிஸ்டங்கள் அங்க எல்லாம் டிரைவர் இல்லாம வண்டி
0: வண்டி ஓடுது,
1: இங்க டிரைவரை வச்சுக்கிட்டு இடிச்சுட்டு உட்றதும் மோதுறதும்.
0: இங்க டிரைவருக்கே வண்டி வர்றதுக்கு ரோடு இல்லாம இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்க போற இந்த கொஞ்ச நேரத்துல உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிடுங்க.

0: பட்டி ராசா திரைப்படத்துக்காக பாடல் என்ன ஒரு பாடல் எப்படி
1: ஒரு வைபேத்தினியமோ.
0: சரி, நல்ல பாடல் ஒழித்து வந்திருக்கு. நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க, அவர்களையும் நாங்கள் இணைத்துக்கொள்ளலாம். அமெரிக்காவிலிருந்து மாலி சொல்லியிருக்கிறாங்க, மூளை மற்றும் கணினி நேரடியாக இணைப்பு, வாவ், நினைவுகளை சேமிக்க அல்லது பகிரும் தொழில்நுட்பங்கள் வந்துவிடும். அதே போல ஓட்டுநர் இல்லாத வாகனங்கள் சாதாரணமாகிவிடும். டெஸ்லா மாடல் எஸ் போன்ற வாகனங்கள் இதற்கான ஆரம்பம். டிஜிட்டல் மனிதர்கள் அல்லது ஏஐ அவட்டர்ஸ் சமூக வாழ்வில் கலந்து கொள்ளலாம். ட்ரோன்கள் மூலம் பொருட்கள் விநியோகம், அதே போல காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த ஏஐ பயன்படுத்தப்படலாம். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஏஐ அசிஸ்டன்ட் இருக்கும். வேலை, கல்வி, சுற்றுலா என்பன VR, AR மூலம் நடக்கலாம். முக்கியமாக செயற்கை உறுப்புகள் அல்லது 3D பிரிண்ட் செய்யப்பட்டு உடல் உறுப்புகள். ஆஹா,
1: எவ்வளவு சோம்பேறியா இருந்திருக்கும் பாருங்க. நாமெல்லாம்
0: பாருங்கண்ணா, இப்படி எல்லாம் விஷயம் இருக்குது. ஓட்டுநர்கள் வாகனம் லெவல் 5 இன்னும் வரல, வந்தா பாப்போம். என்ன கதை, என்ன இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம்.
1: கிட்னி மாதிரி கொஞ்சம் இருக்க 3D ஒரு பிரிண்ட் போட்டு
0: அந்த மாதிரி தானே. பிரிண்ட் மெஷின் வேலை செய்யலங்க.
1: இது என்னது, டோனர் முடிஞ்சிருச்சா என்ன செய்யறது? நான் கிட்னில இருக்கிறது டோனர் இல்லையா?
0: சுவாரஸ்யத்துக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, அதான் வரலாமே தினமும் வந்துட்டு. சரிதானே, ஒலிக்க வர்றது ஸ்டார் பாடல். அதோடு நாங்கள் விடைபெறும் ஸ்டாரகா ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடல் ஆசிரியர் யுக பாரதி. வருகின்ற பாடலோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். தொடர்ந்து ராகம் சுமார் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம்எல் கிருபாகரன்.
1: விடைபெறும் நாங்கள்
0: என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ்.
1: நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ்.
0: நன்றி சொந்தங்களே,
1: நன்றி.
2: திரை உலகின்
3: அனுசரணை வழங்குவது.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: நேரம் காலை 10:02.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: புத்த பெருமானின் 2570 ஆண்டில் வரும் அரசு விசக் விழா இவரிடம் தட்சிண பிரபா என்ற பெயரில் மாத்தறை மாவட்டத்தை மையமாக கொண்டு இன்று ஆரம்பமாகின்றது. புத்த பெருமானின் அபித்திரைத கல்யாண என்ற உன்னத வார்த்தைகளையும் பொது நன்மைக்காக நாம் ஒன்றுபடுவோம் என்ற சமூக செய்தியையும் கருப்பொருளாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தேசிய விசக் விழா இன்று முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை மாத்தறை மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு அரசு விசக் விழாவின் பிரதான ஆரம்ப விழா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் திககொட மிதல்லவளவில் உள்ள பழமையான ரஜமஹா விகாரையில் ஆரம்பமாக உள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
2: எபோலா வைரஸ் பரவும் அபாயம் காரணமாக ஆப்பிரிக்காவின் 3 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தற்காலிக பயணத்தடையை விதிக்க கனடா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய கொங்கோ ஜனநாயக குடியரசு உகண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளில் வசிப்பவர்கள் இன்று முதல் 90 நாட்களுக்கு கனடாவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் கனடாவுக்குள் பரவுவதை தடுப்பதற்காகவே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கனடா அரசாங்கம் அறிவித்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சோக பாடல்களை சுமந்து வந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் முதலாவது நேயர் யார்? வணக்கம்.
1: இதயம் நிறைந்த காலை நேர வணக்கம் சார். சாலமணி ஷரத்தின் முஸ்தகி.
0: எப்படி இருக்கிறீங்க முஸ்தகீம்?
1: அல்ஹம்துலில்லா, ரொம்ப சந்தோஷம். முன்கூட்டிய அச்சித்தந்தால் வாழ்த்துக்களை வசந்த மூடாக வசந்த அனைத்து அறிவிப்பாளருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ரொம்ப உற்சாகமாக எல்லாருமே வரவேற்று கொண்டிருக்கிறோம் இல்லையா?
1: நிச்சயமாக.
0: சரி, அந்த வகையில சொல்லுங்க, சோகம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க?
1: எனக்கு சோக பாடல்கள் ரொம்ப இடைக்கால பாடல்கள் பிடிக்கும் சார்.
0: இல்ல, இப்ப வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறீங்க, எல்லாரும் ரொம்ப சோகமா சேடா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல இருந்து மாறுவதற்கு நீங்க என்ன செய்வீங்க?
1: நான் மாறுவதற்கு சார் பாடல் கேட்பேன்.
0: அதே சோக பாடல்களை கேட்பீங்க? முள்ள முள்ளால தானே சார் எடுக்கணும், சோகத்தை சோகமா கேட்டு எடுப்போம். அதுதானே, நமக்கா வேண்டிதானே இவ்வளவு பாடல்களை பாடி இருக்காங்க.
1: என்ன
0: பாடல்? ஒரு தனிமரமா தனிமரமா இருந்தாலும் தான் அதை போட்டு ஒட்டொட்டன் ஒட்டி பல மரத்தை உருவாக்கிடுறாங்களே ஒரு மரத்துல.
1: இல்ல சார், அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல் கேட்பதற்கு எனது மனைவி பிள்ளைகள், எனது பாலமனை அனைத்து நண்பர்களுக்கும், அன்பு தோழங்கள் அக்காலத்தினை ஹைதர், கூட்டுறவு விஜயா, அது நீலமேகம், கோவிந்தராஜ், ராசமாணிக்கம், ராஜேந்திரன் ஆகியோரை இழுத்துக்கொண்டு நாளை அச்சிப்பெருநாளை கொண்டாட இருக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் எனது அச்சிப்பெருநாள் வாழ்த்துக்களை வசந்த மூடாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும்

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சோக பாடல்களோடு நிகழ்ச்சியில் அதாவது பேஸ்புக் வழியாக நின்றிருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி விடிவி கோட்லிருந்து செல்வா கண்மணி வந்திருக்கிறாங்க. அதே போன்று இதயரத்னம் இணைந்திருக்கின்றார் ஆரையம்பதியிலிருந்து. வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க, நான் நாகராஜன் இணைந்திருக்கின்றேன். இனிமையான பாடல்கள், சோகமும் சுகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி உடுப்பட்டி கண்ணா வந்திருக்கின்றார். ஜோன் ஏகாம்பரம் இணைந்திருக்கின்றார் அக்கரைப்பட்டிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மங்கைக்கரசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. பலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா வந்திருக்கின்றார். ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்பதற்கு நானும் தயார் அப்படின்னு சொல்லி மனோகரன் குறிப்பிடுகின்றார். ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கின்றார் லிந்துலையிலிருந்து. இனிமையான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க கிருபான்னா, நான் தாசன் பிரியா ஈராவூரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை புத்தளம் வடிவேல் பிள்ளை வந்திருக்கிறாங்க. கேப்டன் நவீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ரிம்சான் வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக வீர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 14 முந்தாச்சு பேகம் வந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க, நான் யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூமன் எழுந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தர்ஷினி வந்துக்கிறாங்க, ரவி தர்ஷினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். வரக்கா புலவிலிருந்து ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜேஆர்கே வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் கோகுல்நாத். அதேபோன்று தொண்டைமானார் செல்வ சன்னதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார். கொழும்பு 15 மோதரையிலிருந்து தாழ்ஷினி குணசேகரன் இணைந்துக்கிறாங்க. சோகமும் ரொம்பவும் சுகமாக உள்ளது, இனிமையான பாடல் தெரிவுகளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கும் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் ரொம்ப சந்தோஷமா ராகம் சுகமானதை கேட்பதற்கு தயார் அப்படின்னு சொல்லி அகிலா குமார் வந்திருக்கின்றார். அதே போன்று ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகின்றார். கொழும்பு 5 வந்திருக்கின்றார். அதே போன்று நித்யவாணி, கிருஷாந்தினி மற்றும் துஷ்யந்தினி ஆகியோர் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். நான் அவிசாவளையிலிருந்து குமார் தங்கத்துறை இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், நான் வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கிறாங்க. ஹரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:35. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி சுகமா இருக்கிறீங்களா? அதீதமான கோபம் அப்படின்னு சொல்லி இருந்தா கிடைக்கிற சட்டி பானை எல்லாம் உடைப்பாங்களாம், அது உண்மையா? அதீதமான கோபம் ஒருவருக்கு ஏற்பட்டுட்டு சொன்னா வீட்டுல இருக்கிற சட்டி பானை, டிவி, கதவு எல்லாத்தையும் தட்டா புட்டாமெல்லாம் உடைச்சி சாத்தி அப்படிலாம் நடக்குதாம், அது உண்மையான்னு கேட்டேன் உங்கள்ட்ட. கோபத்தினுடைய வெளிப்பாடு அது, ஆனா அது கவலை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. கவலைக்கு மறந்து இல்ல, அதே இடத்துல வந்து கவலைக்கு மறந்து அதீதமான உப்பு அள்ளி போடுறது கருகி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, உண்மையா இல்லையே? நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: தங்கச்சி குடும்பத்துக்காகவும் தம்பி குடும்பத்துக்காகவும் சிறுவா தம்பி எனக்கு ஒரு வாட்டு வேணும்.
0: அப்படியோ?
1: அவனுக்கு தான் தெரியும் ஆரம்பமும் முடியும்.
0: அதா இருக்கு,
1: அதான் ஆண்டவர் இருந்த கையதான் என்னங்கிற வாழ்க்கை இருக்குது.
0: சரி, அந்த பாடலை தருவதற்கு முயற்சி செய்யற நன்றி நிகழ்ச்சி.
1: நன்றி. உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: என்ன

0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோரை, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல ஜிஐ பாக்ஸ் பார்.
2: உங்களுடைய உணருங்கள்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது, மனதுக்கு இதமான இனிமையான சுக பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில் பேஸ்புக் வழியாக நின்றிருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். நிரோஷா வந்திருக்கிறாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று நே நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும், ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரெஜினோல்டு இணைந்திருக்கின்றார். நாவட்காட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை அருள்மொழி பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். புசலாவ சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. அதே போன்று வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அக்கறை பெற்று பப்ரையில நிசார் இருந்திருக்கின்றார். அதே போன்று ரமேஷ் காந்த் இருந்திருக்கின்றார் கொழும்பு 15 நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிற தேவலை கிருஷ்ணர் வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு தான் நானும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். புஷ்பராணி வந்துக்கிறாங்க. சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நேரம் போவதே தெரியுதில்லை. ஆஹா, நேரத்துக்கு ஏற்ற வேலைகளையும் பாருங்க. அதே போன்று பூனாகலையிலிருந்து இயேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அதே போன்று இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக சங்கமித்த மாவத்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணேஷ் ராஜா வந்திருக்கின்றார். யோகா செல்வா தயா திலீப் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை உதயகுமார் நடந்திருக்கின்றார். அபிசாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மனைவி சந்திரிகா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். கிருபானா, அப்படி இருக்கிறீங்க, இனிமையான பாடல் தெரிவுகள், அத்தனை பாடல்களும் எத்தனை முறை கேட்டாலும் சரிக்காது, அப்படி அழகுற ஒன்றன்பின் ஒன்றாக சுகமாக சுகமாக வலம் வந்து கொண்டிருக்கும் பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எங்களின் நிகழ்ச்சியோடு நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் பாட்டு தலைவா அப்படின்னு சொல்லி வரலட்சுமி வந்துக்கிறாங்க. கொட்டாஞ்சேனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அருமையான சுக பாடல்கள், அசத்துறீங்க போங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று ஜூடு எழுந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவ்வளே அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் எழுந்திருக்கிறாங்க. அதே போன்று யகன் வந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியோடு தான், சூப்பரான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை பண்டாரவளையில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக மீனகை குறிப்பிடுகிறாங்க. மட்டக்கிளப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நான் எஸ் பரமானந்தன் வசீகரன் ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஹட்டன் முழுவதும் வசந்தமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அதே போன்று சமீதரன் இருந்திருக்கின்றார். சொந்தடன் நயனாதீவு தற்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா வந்துக்கிறாங்க. உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தமிழகாமம் கௌரி இணைந்துக்கிறாங்க. கிருபா தம்பி, எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. கௌரி தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. ரோஸ் வந்துக்கிறார். என்னைய நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொண்டு நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மனதுக்கு நிம்மதியான பாடல்களை தரும் பாட்டு தலைவனுக்கு ஒரு சபாஸ். யார் இது? பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று அஜய் அகிலன் வந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டுமண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். ஊர்குளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மாவனிலையிலிருந்து நிசா அணிந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்குரிய 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மதிப்பாய்வுகள் இன்று பரிசீலிக்கப்பட உள்ளன. இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த வேலைத்திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக IMF-ன் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் இவான் பாப்போஜியோ தெரிவித்துள்ளார். கடந்த சில வருடங்களில் இலங்கையின் அதிகாரிகள் ஸ்திரமான பொருளாதார நிலையை மீட்டெடுத்தல் வெளிநாட்டு கையிருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் நாட்டின் பொருளாதாரம் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தல் ஆகியவற்றில் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முயற்சிகள் முதலீட்டாளர்கள் பங்குதாரர்கள் மற்றும் பொதுமக்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இது பொருளாதாரத்தை ஒரு வலுவான அடித்தளத்தை நோக்கி கொண்டு செல்ல உதவியுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: இஸ்புல்லா அமைப்பு மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தப் போவதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்ததை தொடர்ந்து லெபனான் முழுவதும் தொடர் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. லெபனானின் கிழக்கு பகுதியில் உள்ள பகா பள்ளத்தாக்கிலும் நாட்டின் பிற பகுதிகளிலும் இஸ்புல்லாவுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவிக்கின்றன. அதற்கு பதிலடியாக 22 ஆளில்லா விமானம் மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதன் இலக்குகளில் இஸ்ரேலிய வீரர்கள் ராணுவ முகாம்கள் மற்றும் கட்டடங்கள் ஆகியவற்றை அடங்கியிருந்ததாகவும் இஸ்புல்லா அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இந்த மாத ஆரம்பத்தில் லெபனானும் இஸ்ரேலும் 45 நாள் போர் நிறுத்தத்தை நீடிக்க இணங்கிய போதிலும் சில இடங்களில் போர் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முறையான தூதரக உறவுகள் இல்லாத லெபனான் மற்றும் இஸ்ரேல் அதிகாரிகள் அடுத்த வாரம் வாஷிங்டனில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனடி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: அன்பான கலைஞர் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சரி, 14 கொழும்பில் இருந்து வந்திருக்கிற முந்தா விவேகம் இந்த நேரம் அதே விவேகத்துல ஒரு பாடல் பாடி காட்ட போறீங்க அப்படியா? என்ன யோசிக்கிறீங்க?
1: என் ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது, காணாமல் ஏங்குது மனம் வாடுது.
0: எப்படி பாருங்களேன், அந்த அந்த தருணத்துக்கு ஏத்த மாதிரி அந்த டக்குன்னு உங்க மனசுல வந்துச்சு இந்த நேரத்துக்கு ஒரு சோகப்பாட்டை தான் பாடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க பாருங்க, அங்கதான் வேகம் இருக்கிறீங்க.
1: நன்றி.
0: சரி, அப்ப உங்களுக்காக நல்லதொரு பாடல் தயாரா இருக்குது, கேப்போமா?
1: ஓகே,
0: நன்றி.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:15. இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேர்?
1: பிரதோசியா.
0: எங்க இருந்து பேசுறீங்க? அப்படியோ, சரி. இதுக்கு முதல் பேசி இருக்கீங்களா? ராகம் சுகமானதுல? அப்படியோ, சரி சொல்லுங்க. பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, சரி. இந்த நேரம் உங்களுக்கு பிடித்த சுகமான ஒரு பாடல் என்றா என்ன பாடல்? அப்படியோ, ஏன் உங்க நண்பிய பேர் சாருமதியா? அப்படி ஒரு நண்பியோடு இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சிந்திச்சிருக்கிறீங்களா? அப்படியோ, சரி சொல்லுங்க. நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? அப்படியா, சரி. எல்லாருக்கும் அவனையும் நல்லதொரு பாடல் வருகிறது, கேட்போமா?
1: நன்றி.
0: நன்றி.

நாடு முழுவதும் 101.6 மற்றும் 101.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமார்ந்த நிகழ்ச்சியுடன். நேரம் 11:26. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். இனிமையான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான் இன்றைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். ஓல்கோட் மாவட்ட மெக்மில்லன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதை கொட்டக்கரை குறிப்பிடுகின்றார். வாசன் வந்திருக்கின்றார். செவ்வாய்க்கிழமை இனிமையான பாடல்களை தந்தீர்கள், அதே போன்று இன்றும் நான் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எந்த நாளும் நான் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை தவற விடுவதே கிடையாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அதே போன்று மணி இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு மிக மிக சிறந்த சோக பாடல்களை தந்து கொண்டிருக்கும் தம்பி உங்களுக்கு வணக்கம். மணிமேகன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று எங்கிரிய ரவி வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அப்துல் காதர் வந்திருக்கின்றார். அக்கரைப்பற்றிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுவதாக குறிப்பிடுகிறது. இவளை மொரீன் இணைந்திருக்கின்றார். ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, நான் மயூரன் இணைந்திருக்கின்றேன். நைனை மயூரன் வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சோகமும் சுகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிற இதேவேளை தேவி யோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. இனிமையான அதாவது மனதை மறந்து ரசிக்கக்கூடிய பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் கெருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். கீதா ஸ்ரீ இணைந்திருக்கிறாங்க. சூப்பர் பாடல்கள் அண்ணா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க. நூவோடு சிவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சசியான் இணைந்திருக்கின்றார். அதே போன்று குறிஞ்சங்கனி அசுருதீன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, நானும் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவா வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு ஒப்பீத வாய்ப்பும் இல்லை.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: அகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான சோக பாடல்களை சுமந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் கிருபா. வணக்கம்.
0: வணக்கம். யாரு பேசுறீங்க? கபூர் கதை கேட்கல. நான் நினைக்கிறது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் அப்படின்னு நினைச்சிருவேன்.
1: வெளியும்
0: தேடி ஆக்கள் வரமாட்டாங்க. நாளைக்கு பெருநாள் கொண்டாட்டம் எல்லாம் இருக்கு. பெண்டிங்ல அதாவது குடுக்க வேண்டி இருக்கிற சைக்கிள்கள் எல்லாம் கொடுத்தா தானே கையில காசும் கிடைக்கும். அதுக்கு பார்ட்ஸுக்கு நம்ம போய் அதை செலவழிச்சிட்டோம்னா நம்ம பெருநாள் முடிஞ்சு. அதுதான் நம்ம அந்த வேலையெல்லாம் செய்து அப்புறம் கணக்கு எல்லாம் போடுறது கஷ்டமா போயிடும். போட்டு வச்சுடஞ்சு போச்சு. நமக்கு தேவையில்லாத வேலை அப்பா
1: அனுபவங்களையும்
0: ஒரு நாளைக்கு நேரடியா உங்களை கூட்டிக் கொண்டு பேச தான் வேணும். சரி, இருந்தாலும் இப்ப நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாட்டு
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு.
1: நன்றி.

0: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.
1: இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி.

தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கு கலையத்தில் ஷிவானி மற்றும் அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொண்டு விடுந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்கினீர்களே.

0: நல்லா பேசுங்க, நல்லதா பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழியார் ஜெஷிவனி வந்தாச்சு. நேற்றைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவாசிகளை சந்தோஷமாக 3 மணி வரைக்கும் இன்றைய நாள் மதிய நேர குதுகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகிறோம். இன்றைய நாள் அப்படியே நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக அப்படி நாங்க மீண்டும் வந்திருக்கிறோம் இல்லையா அபிள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நல்லா பேசுங்க, நல்லா நல்லாவே பேசுங்க. உருபலாய் பேசாதீங்க, தேவையில்லாத பேசாதீங்க. சின்னவங்களை பெரியவங்களை சாரப்பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டிவலை ஏண்டு ஈர கொழப்பலை ஏண்டு சீர ஆட்சிக்கான மதிய நேரம். வணக்கம் வணக்கம் தம்பி தங்கச்சி.
0: மீனுக்கு
1: பிடிக்காத நாள்
0: என்ன நாள்
1: மீன் இருக்கே, அந்த மீனுக்கு பிடிக்காத நாள் இது.
0: அதுதான் சொல்றேன், மீனை பிடிக்கிற நாளா?
1: அட குய்யாலே, ஃப்ரைடே ஃப்ரை பண்ணி
0: மூன்று மணி வரைக்கும் சந்தோஷமாக இருக்க போறீங்க. அதே போல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா சுப்பகிட்டான பாடலாம் கேட்க போறீங்க. தொடர்ச்சியா நீங்களும் எங்கிருந்தாலும் மீது பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-7-5-0-0-3. அதே போல
1: 0-1-2-7-5-1-1-1 அப்படி மில்லடி சின்ன
0: பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா அபிள் ரொம்ப அழகா கியூட்டா சமத்தா அப்படியே பசந்தா அவர் சொல்ற மாதிரி ரொம்ப சூப்பரா இருப்பாரு. அந்த போஸ்டுக்கு எல்லாம் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்டையும் பதிவிட்டீங்க அப்படின்னா அதே நிகழ்ச்சி சேர்த்து கொண்டு போயிருக்கு. நாங்களும் காத்திருக்கோம் இல்லையா அபிள்.
1: ஆமா, டார்க் பாட்டு ஒண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு கேளு, பயமில்லாம டைப் பண்ணி இப்ப தார் வந்தீங்க.
0: இப்ப அவட பேசுறதுக்காக வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வெள்ள காடி தூக்கமா வணக்கம்
0: வணக்கம்
2: ஹலோ வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
2: என்ன
0: விசேஷம்?
2: ஒரு விசேஷம் இல்ல, ஏதோ தம்பியோட கதை
1: அக்கா. என்ன பண்றீங்க அக்கா? வீட்லயா, வேலையா, சமையலா, ஸ்கூல்லயா, ரோட்லயா, டான்ஸ் கிளாஸ்லயா?
2: மீனுக்கு
1: தெரியா இந்த விஷயம்?
2: ரொம்ப
0: சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன செய்ய போச்சு, அப்படி ஆயி போச்சு. சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சூப்பரான ஒரு பாட்டு வருது அக்கா.
2: நன்றி
0: நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு
2: நன்றி நன்றி.
0: அபுள் எவ்வளவு அழகா, எவ்வளவு அருமையா எனக்காக பாடல் கேட்டுட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா?
1: அக்கா அப்படித்தான், உங்களுக்கு பாட்டு கேட்டதுக்கு தம்பிக்கு அக்கவுண்ட் காசு போடுவோம்.
0: அப்படி நீங்க சொல்லி வச்சீங்களா காசு போடுறது?
1: அக்கா தானே அப்பா.
0: உங்களோட அக்காவா? சரி ஓகே, வணக்கம். பாடல்

0: மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பல கூடி திரைப்படத்துக்காக ஒளி தோய்ந்திருக்கிறது. அப்படி என்னவோ சொல்ல வரீங்க, என்ன
1: மோனிகான்னு சொல்ல போகல, எனக்கு பழைய ஞாதி ஜாதி எல்லாம் வந்து ஞாபகம் எல்லாம் மோனிகா ஐக்கியா.
0: இல்ல இல்ல இல்ல, எனக்கு
1: அவளுக்கு ரேடியோ தான் நீங்க என்ன அந்த பிள்ளை.
0: அப்படியா, நீங்க போயிட்டு பாத்து டெய்லி பாத்துட்டு வரீங்க இல்லையா?
1: சும்மா காங்க கூட்டாளி தானே.
0: சரி ஓகே,
1: இதுல ஏதோ கோமட அப்படினு கேட்டு வாரு.
0: அப்படியா, இல்ல எனக்கு என்ன தோணுது அப்படினா, அபு அந்த லக்க லக்க லக்க அப்படினு சொல்லிட்டு கடைசியா ஒரு லைன் வருது இல்ல,
1: ஆமா ஆமா,
0: சந்திரமுகி படத்துல மாதிரி நீங்களும் அத ஒரு வாட்டி சொல்லி காட்டுறீங்களா எனக்காக?
1: இல்ல எனக்கு வெக்கமா இல்ல, லக்க லக்க லக்க லக்க லக்க லக்க டட்டார் வந்தி
0: கலக லக்க லக்க லக்கனு சொல்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்ப நம்ம பேசிறதுக்காக வணக்கம்.
2: இருவருக்கும் மரிய வணக்கம். பெரிய நீலாவணை இருந்து கிருஷ்ணா.
1: கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க? ஜி தேவி.
2: ஜி தேவி சூப்பரா சூப்பரா இருக்கிறீங்க.
0: கிருஷ்ணா
2: இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறோம் கிருஷ்ணா. கிருஷ்ணரோட தலையில புல்லாங்குழல், அதே மாதிரி புல்லாங்குழல் வந்து கையில இருக்கும், தலையில வந்து மயில் இருக்கும், அதே மாதிரி உங்க கையில இருக்குதா?
1: வாயில இருக்கு புல்லாங்குழல்.
0: அப்படியா கிருஷ்ணா?
1: கிருஷ்ணா என்ன செய்றீங்க ஜி தேவி? வேலையா, வீட்லயா, ஸ்கூல்லயா, ரோட்லயா? என்ன வீட்டுல வயலையா? இல்ல சும்மா அப்படி ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கொண்டீங்கனா? இந்த ஹோட்டலுக்கு மட்டும் போனா சூடாவே சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களா? அது என்ன ஹோட்டல்?
0: என்ன ஹோட்டல்?
1: ஆரிய பவன்.
2: ஆரிய பவன்
1: மயில் மேல முருகன்
0: இப்ப நாங்க புலி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பல வந்து கேட்டு வரும்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது

0: பேசு. ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
1: Totally.

0: ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
1: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
0: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு.
2: மச்சி போட்டு தாக்கு.
0: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
3: போங்கடா போங்கடா.

ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அச்சனை.

0: வெயில் திரைப்படத்துக்காக வெறித்தனமா ஒரு பாடல் கேட்டு அப்படி நாங்க வந்தோம். வெறித்தனம் அப்படின்னு சொன்னா ஒரு மாஸ், ஒரு கிளாஸ், அப்படி
1: மாஸ் கிளாஸ்னா
0: அது வெறித்தனம்.
1: லா வீட்டை கேட்டு சும்மா இருக்கலாம். தார் வந்தீங்க
0: இப்ப அப்படி பேசுறதுக்காக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: கல்முனை
2: நம்பிக்கைக்கு இந்த தூவி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும்
1: சந்தோஷம் பாட்டு கேக்க ஒரு ஆசை. இப்ப கூட கல்யாணம்
0: ரெடி ஆயிட்டாரு அவரு.
1: அப்ப கல்யாணத்துக்கு ரெண்டு பாட்டு கேக்கல பாட்டு
0: நீங்க வேற ஏன் வெந்த புண்ணுல விரல பாய்ச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இல்லையா?
1: ரொம்ப சந்தோஷம் சொன்னதுக்கு சரி பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா? இத போல சூப்பர் சூப்பர். அப்படி அந்த ஊர் பக்கம் எப்படி மழையா? வெயில்
2: வெயில் வெயில்
1: வெயில் தான் என்ன. அப்புறம் தார் எல்லாம் மீக்கி ஆயிர கோலே.
2: பாடல் கேட்பதுக்கு பெரிய நிலாவணியை சேர்ந்த கிருஷ்ணா, அவரது மகன் என்று பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஹரிசாந்த் அவரையும் இணைத்துக் கொண்டு லயனல் ஐயா மற்றும் புட்டுக்கடை முகாரி தேவமணி டீச்சர் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன் ஜெருசா ஜோய் மல் அனைவரையும் இணைத்துக் கொடுத்தார்.
1: புட்டுக்கடை முகாரியோட கோயிக்கவானா அவருடைய
0: நன்றி.
1: பாத்தீங்களா அவர் என்ன எவ்வளவு கூட்டாளிமா அந்த புட்டுக்கடை முகாரி.
0: தேவையில்லாத
1: வேலை சொல்லுவாங்க.

0: ஒரு சூப்பரான பாடல் அப்படி ஒளி தோய்ந்திருக்கு. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். அது ஏன் அப்படின்னா இதோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: என்னதான்
0: இருந்தாலும் ஒரு சில பாடல்கோட மியூசிக்
1: திங்கக்கிழமை
0: வணக்கம். கொழும்பு 15 மோதிரை தரிசனி குணசேகரன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பக்கம் இருக்கிறாங்க. அவள் நீங்க ரொம்ப அழகா கியூட்டா.
1: ஐயோ, எனக்கு விருப்பம் இல்ல அதெல்லாம் செல்றதுக்கு.
0: அப்படியா?
1: ஆமா,
0: அது அவங்க சொல்ல நான் உங்களை
1: சொன்னேன்.
0: ஆமா, எனக்கு தானே தெரியும் நீங்க அழகா இருக்கீங்களா. நிஷா வந்திருக்கிறாங்க, மாவளிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல தவ புதல்வன்
2: நிகழ்ச்சியோடு

0: பேசுற மாதிரி இருக்கு, திடீர்னு லைன் கிடைக்கும், என்ன பேசணும் தெரியலையா.
1: அப்புறம் ஜெயதேவி என்ன செய்றீங்க, ஸ்கூல் போறீங்களா வேலையா?
2: நாங்க
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். மஸ்கிலியா அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப குளிரா இருக்கும். அதே மாதிரி சிவனொளி பாதமளிக்கு ரொம்ப
1: சொல்லி நாங்க சிவனொளி பாதமலையே போட்டோல தான் பாத்தீங்கன்னா
2: பாட்டு
1: கேக்க
2: அண்ணா மாறுங்க. என்ன பாபா ஒருத்தர் இருக்காரு, அக்கா மாருங்க, தங்கச்சி மாருங்க, எல்லாத்துக்காகவும் உங்க ரெண்டு
0: பேத்துக்காகவும் சொன்ன மாதிரியே. அபி நீ உண்மையாலுமே சின்ன பொண்ணு மாதிரி தான் பேசுறவே மாட்டேங்க. வெட்டிங் பண்ண மாதிரி
1: நன்றி.
0: எங்க மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுருச்சா? ஓகேவா?
2: என்னங்க
0: இல்ல, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே இப்போ.
1: சாப்பாடுல ஒரு மாறுதல் இருக்கு, சமைச்சிருக்கா அவ்வளவு சூப்பரா இல்லடி. முன்னெல்லாம் கருப்பு முடி இருக்கு, இப்ப எல்லாமே வெள்ள முடியா இருக்கா சாப்பாடுல.
0: டிஃபரண்ட் ஒன்னு வேணும் அப்படின்றதுக்காக இப்ப வெள்ள முடி அந்த அளவுக்கு முடி நரைச்சு போயிடுச்சு. சரி, இப்ப நாங்க பாடல் கேட்கலாம் இல்லையா?
1: கேக்கத்தானே வேணும்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
3: வசந்த பெகவின் இந்திய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
4: பாடலாசிரியர் யுகபாரதி.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
0: செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதூகலம்
2: மதிய நேர குதூகலம்.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்குரிய 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மதிப்பாய்வுகள் இன்றைய தினம் பரிசீலிக்கப்படுகின்றன. இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில வருடங்களில் இலங்கையின் அதிகாரிகள் ஸ்திரமான பொருளாதார நிலையை மீட்டெடுத்தல், வெளிநாட்டு கையிருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்புதல், நாட்டின் பொருளாதாரம் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் கணிசமான முன்னேற்ற காண முடிவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்று காலை சுமார் 9:30 அளவில் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் விஜய் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் முதன்முறையாக 2 நாள் பயணமாக டெல்லிக்கு செல்லும் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு விமான நிலையத்தில் மகத்தான வரவேற்பு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அரசினர் இல்லத்தில் ஓய்வெடுக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று மாலை 4:30 இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து மாலை 6:45 இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் 7:30 இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்க உள்ளார். இதனையடுத்து நாளைய தினம் காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியையும் தமிழக முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளதாக இந்திய தகவல்கள் மேலும்
2: தெரிவிக்கின்றன. அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி

0: மரண மாசா பீட்ட திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு நாங்க அப்படியே இரண்டாவது மணித்தேர்தலை வந்துட்டோம். நேரம் மதியம் ஒரு மணி கடந்து எட்டு நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. மூன்று மணி வரைக்கும் இருந்திருக்கலாம். இது மதிய நேர கோதுகளும் அளிப்பின் ஏற்படுத்துங்கள். பூஜ்ஜியம் மற்றொன்று இரண்டு ஏழு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அதே போல
1: அரை மினிட் சின்ன பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஏழு ஏழு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்று இருக்கு.
0: அப்படியே நீங்க பேஸ்புக் பக்கமா போனீங்க அப்படின்னு சொன்னா அபுல் வந்து ரொம்ப அழகா கியூட்டா சமத்தா ஒரு சுட்டி பையனாட்டம் அப்படியே அழகா
1: போட்டோ ஒண்டிக்கும் அது கீழே பேத்துட்டு அபிலாஷன் நானா இந்த பாட்டு நானா காக்கா சாச்சா உம்மம்மா வாப்பம்மா கூட்டாளிமா இருக்கும் சொல்லி டபடபன்னு டைப் பண்ணி எங்களுக்கு போட்டீங்கன்னா டமா எடுத்து டுமின் ஆஷிக்கான பாட்டு போடணும். இப்ப தார் வந்தீங்க
0: அபுல், நான் உங்களை வந்து அழகா இருக்கீங்க பசிந்தா இருக்கீங்க சமத்தா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அடைமொழியெல்லாம் வச்சு ரொம்ப பாராட்டிட்டு இருக்கேன். நீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப அவசரப்படுறீங்க.
1: நீங்க உண்மையை தான் சொன்னீங்க. உங்களே பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாது. அது தனி பவுடர் கிரீம் நிறைய பேருக்கு தெரியும்
0: கிடையாது. நம்ம அப்படி அவங்க சொன்னா அப்படியே நம்மளையும் அப்படி சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. மற்றும் ஒரு நேரம் வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன் அருள் மொழியா இருக்கும்னு. வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஜி தேவி?
0: அருள்மொழி நீங்க வர்றதுக்கு முதல்ல நீங்க அருள்மொழி தான் அப்படினு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: என்ன சிரிக்கிற சத்தம் இங்க கேக்குது கிச்சி கிச்சி கிச்சி கிச்சி.
0: அங்க சிரிப்பு சவுண்ட் வந்து இங்க வரை.
1: அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்? என்ன நடக்குது ஊர் பக்கம்?
2: சரியான காத்து உடையே சந்தோஷமா போகுது. அவளங்க நடக்கிறதுக்கு ஆயுமா மறைஞ்சு மறைஞ்சு வாருங்க.
0: அருள்மொழி
1: இந்த வாரம் கோவில் அருள்மொழி ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் மீக்கிறா அருள்மொழி?
2: உங்களுக்காகவும் நந்தமரமா குலேஜி ராணியக்கா சிவமலரண்டி சாந்தி கோவிந்தராயன் சாந்தி கோவிந்தராஜ் ராஜலட்சுமி அம்மா பாலகிருஷ்ணம் அம்மா முந்தாஜ் போகா கட்டுவன் சவுந்தராக்கா விமலாதிகா மாமனா நீசா கலா குமுதிரி விஜா வசந்தாக்கா ஸ்ரீவரண்ணா வடிவரன் ஆட்டோ விஸ்வநாதன் அலோசுந்தரம் அண்ணா ஈஜன் அண்ணா சாம்குமார் ஹெச்சந்திர அப்துல் மஜீத் அப்துல் நாசர் வசந்தகுமார் தயாளரண்ணா வாசனண்ணா அளவட்டு செந்தி மாணவர் பாடசின்னத்தம் உடம்பு கணவரி
0: அவங்க பாடுறது நல்லா இருக்குதோ இல்லையோ நீங்க குடுக்கிற மியூசிக் இருக்கு
1: பாருங்களேன். பாட புகழ என்னமோ எனக்கும் வந்து இந்த அனிருத் மாதிரி
0: தோணுது. நல்ல வேலை நான் தான் அவருக்கு பாடல் பாடி பாடி கொடுத்தேன் அப்படின்னு
1: வெளியே செல்ல விருப்பம் இல்லாத அப்படித்தான்.

0: உயிரோட இல்ல, ஆனாலும் கூட அவர் பாடிய பாடல்கள் மூலமாக இன்னும் உயிரோட வாழ்ந்து.
1: நிச்சயமாக நிச்சயமாக இத்தனை காலத்துல தத்துவத்தை செல்லி கீடி அம்மா
0: உங்களோட இருந்த தத்துவம் எல்லாம் சொல்றதுக்கு கத்துக்கணுங்க கத்துக்கணும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: ஹலோ வந்துட்டு நீ அறிவிப்பாளர் இருவருக்கும் வணக்கம். நான்
0: அப்துல்
1: நாசி.
2: நலமா இருக்கிறேன் மேடம், உங்களை இருவரையும் போல்.
1: எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி?
0: என்ன செய்ய போறீங்க? சரி ஓகே சொல்லுங்க. யார் யார் எழுந்துக்கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
2: பாடலை கேட்பதற்கு மருதமனை என்னென்றும் பதீதீன், அட்டாளச்சனை ஏஆர்எம் ஜௌஹர், லத்தீப் போஸ்ட் மாஸ்டர் ஹாரூன், நிந்தவூர் சஹாப்தீன் ஆகியோர் காட்டாருங்கள்.
1: ஜின்னா இருக்கார் பக்கத்துல கூட்டாளி தான் புக்க கதையெல்லாம் எழுதுவார் இல்லையா அவர்
0: அப்படியே அபுல் அஜ்பிர்னாலும் வரப்போகுது. எனக்கு நீ என்ன கொண்டு தர போறீங்க?
1: ஒட்டலாப்பம்.
0: ஒட்டலாப்பமா?
1: ஒட்டலாப்பம் நீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்கன்னு சொன்னா
0: பாருங்கவா வேற லெவல்ல இருக்கும் இல்லையா?
1: அப்படிதான். ஆனா முட்டை போடாத ஒட்டலாப்பம் தான்.
0: எனக்கு நீங்க வட்டலாப்பத்தோட சேர்த்து எனக்கு இந்த பிரியாணியும் கொஞ்சம் அப்படியே பார்சல்
1: பண்ணி. காக்கா
0: பிரியாணி நீங்க சாப்பிடுங்க, எனக்கு சிக்கன் பிரியாணி கொண்டு வாங்க.
1: பாட்ட போட்டு
0: பாத்தீங்களா? பிரியாணி பத்தி பேசும்போது நீங்க பாடல போடுன்னு சொல்லி சமாளிக்கிறீங்க இல்லையா? இது மாத்திய நேர குதுகளும் நேரம் மதியம் 1:22 வருகிறது பாடல்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட்
1: உண்டு. ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்.
3: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். போட்டு தாக்கு, தாக்கு,
5: மச்சி போட்டு தாக்கு.
3: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
6: போங்கடா, போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
7: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
8: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
9: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
10: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
11: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகுல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
12: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3 வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.

0: நாங்களும் காத்திருக்கின்றோம். இப்போ அழைப்பில் ஒரு சொந்த வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மாட்டோ விஸ்வநாத்.
1: அப்படியா,
0: ரொம்ப சந்தோஷம்.
2: மழை நேரத்திலேயாவது ஆட்டோ கொஞ்சம் கழுவுங்க விஸ்வநாதன்.
0: அது கழுவ தேவை, அவர் நிறுத்தி வச்சாருன்னா அதே கழுவிக்கலாம்.
2: அப்படியா, சரி விஸ்வநாத். எங்க வீட்லயா ரோட்லயா சவாரி போய் கொண்டிருக்கீங்களா, இல்லாட்டி ஆட்டோ நிப்பாட்டி வச்சு பாட்டு கேட்டு கொண்டிருக்கீங்களா?
1: ஆயிட்டம்
2: கேட்டேன், இங்க இருக்கீங்க. ஒருவேளை ஆட்டோ நிப்பாட்டி வச்சு வீட்டுல பாட்டு கேக்குறீங்களா தெரியாது? நமக்கு வாழ்க்கை ரோட்ல தான் என்ன.
0: உங்களோட புராணம் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்க.
2: சரி விஸ்வநாத், என்ன செய்ய என்ன விஸ்வநாதன்.
0: சரி ஓகே சொல்லுங்க விஸ்வநாத. நிகழ்ச்சி அடுத்த ஒரு சூப்பரான பாடு வரப்போகுது. யார் யார் இணைத்துக் கொள்ள
1: போறீங்க?
0: அப்படித்தானே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோமா?
2: வேணா இப்ப பாட்டை போடுங்க.

0: உங்கள் கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: வாசந்தம் எஃப்எம்மின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
1: பாடலாசிரியர் யுகபாரதி.
0: வணக்கம் பாடல், இது ஆதி திரைப்படத்துக்காக வித்யா சேகர் இசையில் வருகிறது. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அவள்.
1: பிடிக்கத்தானே செய்யும்.
0: மழை நேரத்துல இந்த பாடலாம் கேட்டா இன்னும் இனிமையா இருக்கும் இல்லையா?

0: உலகின் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: 106.4
3: ராஜேந்திரன்
2: ராஜேந்திர
3: வீட்லயா வேலையா தீவா?
2: சந்தோஷமா
3: ஜாலியா சாசிக்காயிங்க ஸ்ரீதேவி தாரெல்லாம் மீக்க அவங்களோட சேர்ந்து பாட்டு கேக்கும்.
2: நானா உங்கள்கிட்ட விடுதலைன்னு கேட்கறேன் சொல்லிட்டீங்களா?
3: கேளுங்களேன் கேளுங்க.
2: மரத்துக்கு மேலாடை இதுங்க, மரத்துக்கு மேலாடை இது,
3: மரத்துக்கு
2: மேலாடை, மேலாடை
3: மரத்துக்கு மேல,
2: அதாவது படை, அதாவது படைன்னு சொல்லுவோம், கொடைகள்னு சொல்லுவோம், எதுன்னு சொல்லுவோம், மரத்துக்கு மேலாடை எது, மரத்துக்கு மேலாடை எது,
3: மரத்துக்கு மேலாடை வந்து, மரத்துக்கு மேலாடை எங்கயோ கேட்ட மாதிரி தெரியலையே ராஜு.
2: மண்ணுக்கு மேலாடை,
3: மண்ணுக்கு மேலாடை, மண்ணுக்கு மேலாடை,
2: மண்ணுக்கு மேலாடை, மண்ணுக்கு மரம்பாரமா அந்த கேள்வியை கேக்குறாரு. நானும் சொல்லிட்டேனே திரும்ப
3: விடையே கேள்வியா கேக்குறீங்க ராஜேந்திரன். நீங்க
2: மண்ணுக்கு மேலாடை சொன்னேன்,
4: மோகன் இருக்காரு மற்றும் பெரிய மக்களியாக கோபால் கார், பெருமாள் கார், என்ற மகன் கார், சுதாகர் கண்டியில மருமகள் பவானி, மற்றும் இந்த மைத்திர மோகன் தியாகி பிரபு இவங்க இருக்காங்க. மற்றும் நம்ம வசனம் கேட்க அனைவருக்கும் கொடுக்கமா, அந்த பாடல் பாடல்கள் கொடுங்கம்மா.
2: குடும்பத்தினர் வாசுதேவரின் குடும்பத்தினர், அதே போல கந்தசாமி குடும்பத்தினர், குடும்ப உறவுகள் யாவரும் வாழ்த்துவதாக பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கிறோம். எங்க உங்களோட
3: சார்?
2: ஹேப்பி பர்த்டே. இது மாதிரி நேரம் குதுக்கலாம்.

0: 2.8 வசந்தம் FM வளர்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: சீன பிரஜைகள் குழு ஒன்றுக்கு சொந்தமான வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமான முறையில் தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் வேலிக்கடு போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபரான குறித்த பொறுப்பதிகாரியை வேங்குட பகுதியில் வைத்து கைது செய்துள்ளதாக தெரியவருகிறது ராஜகிரிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட 19 சீன பிரஜைகளின் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை இந்த பொறுப்பதிகாரி தம்பசம் வைத்திருந்ததுடன் அவற்றை விடுவிப்பதற்காக ஒருவரிடம் 3 லட்சம் ரூபாய் வீதம் பணம் கோரியுள்ளமையும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது
2: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
3: இந்தியாவின் பெங்களூர் நகரில் எபோலா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தனிமைப்படுத்தப்பட்ட உகண்டா நாட்டு பெண் ஒருவருக்கு அந்த வைரஸ் தொற்று ஏற்படவில்லை என்பது பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இந்திய சுகாதார அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன அத்துடன் இந்தியாவில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் கூட அடையாளம் காணப்படவில்லை என்றும் அந்த அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வளர்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித
4: வாய்ப்புகள் எமது ஆட்சி

0: காத்திருக்கின்றோம்.
1: ஹலோ வணக்கம்
2: சிவானி,
1: வணக்கம் அபுல், நான்
2: பேசுகிறேன்.
0: மச்சான் பேரு மதுரை.
2: நன்றி.

புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும்
1: வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக நினைத்து கொண்டு உங்களோட கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்ல அப்படியே நம்ம அபிள் வாசிக்கிறது ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு
0: இருக்காரு. வந்திருக்கான்னு பாருங்க பேசுறதுக்கு.
1: உங்களோட சண்டை போடுறதுக்கே ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்
0: தாரு.
2: தாரு கண்டுபிடிங்க பாப்பா.
0: அபுல் வரலட்சுமி, எப்படி இருக்கிறீங்க? வரலட்சுமி, எப்படி இருக்கிறீங்க? எங்கட ஹீரோகோலே
2: நல்லா இருக்கு. ஹீரோகோலையில நல்லா தான் இருக்குது. நான் முந்தா நாள் ஒரு பாட்டு போட சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க? கிருபா வருவாரு, பாட்டு கேட்டுக்கோங்கன்னு சொன்னீங்க.
0: ஆமா.
2: அப்ப இன்னைக்கு கேக்குறவங்களுக்கு எல்லாம் பாட்டு போடுறீங்க, அது என்ன நியாயம்? அப்படி
1: அது நான் தான போடுறேன்.
0: என்ன பாட்டு கேட்டீங்க? கண்ணனி சந்நிதி.
2: அது பரவாயில்லையே. அது மதிய தேங்க்யூ தேங்க்யூ, அவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க.
0: அது மதிய நேரத்துல போற பாட்டு, அது ராகம் சுகமானதுல போற பாட்டு. அதுல அதுல கேட்க சொன்னேன். நீங்க
2: வாழ்க்கையில முன்னேறதுக்கு பாதையெல்லாம் தேடி பிடிச்சிட்டீங்களா?
1: இல்ல இல்ல, தேடி தேடி போறது என்ன விஷயம் அப்படின்னா, வளமையா வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு சண்டை போடுறதுக்குன்னு வருவாங்க தானே. இன்னைக்கு ரீசன் என்னன்னு தேடி இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு ரீசனா வச்சுட்டு
0: வந்த லட்சுமி வராத லட்சுமி. அப்ப வரலட்சுமி எப்படி சாப்பிட்டீங்களா ஸ்ரீதேவி?
2: நிறைய
0: பேர் ஓட வைக்கதான் பாத்து கொண்டீங்க. உங்க பாட்டு மூலமா தாராளம் ஓடிச்சு நல்லா தாண்டி இருக்கும்.
1: இது யாருக்கு சொல்றது?
0: யாருக்கோ.
1: சரி ஓகே, சொல்லுங்கம்மா, யார் யார் இணைந்து கொள்ள போறீங்க?
2: மகைமாறு, மருமகமாறு, பேர பிள்ளைகள், அபுல், சிவானி, சங்கர், புவனேஷ், எல்லாருக்காகவும் ஒரு பாட்டு கேட்போமே.
1: நன்றி
2: நன்றி நன்றி. அவனாசி வைஜந்தி மனதில் இருக்காங்க. பலாங்குடியில இருந்து
0: வந்தவருக்கெல்லாம் வாங்க வாங்க அழைத்து கொண்டு தொடர்ந்து நீங்களும் வரணும். இந்த நேரம் வசந்த தொடரீங்க, அதுலயும் மதிய நேர குதுகலை தொடர்ந்தீங்கன்னா ஆசையான பாட்டுகள் கேட்கலாம்.
1: ஒரு சூப்பரான பாடல்கள்

0: மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நீண்ட மதியம் 2 மணிக்கு அடுத்த 33 நிமிடம்
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: பெரிய சிறந்த முதலீடு, பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல் இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
6: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
7: இது என்ன பிரமாதம், இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
6: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன, அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
8: மச்சு போட்டு தாக்கு.
6: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
9: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: ரூபாயின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: அன்புள்ள
2: சகோதரர் அவர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் என் இனிய மதிய வணக்கம். நான் பாதிக்க சின்ன தம்பி.
1: எப்படி இருக்கீங்க சின்ன தம்பி?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். உங்க புண்ணியத்து
1: புண்ணியம் கூட செலவு என்ன?
2: ரவிச்சந்திரன் சலூன் ராஜலோசனா சக்தி சலூன் சரளின் தருண் கடையில் இருக்கும் தியாகராஜா கவிதா உமாச்சந்திரன் சின்னையா மகாதேவன் மட்டக்குள்ளி மட்டக்களப்பு அமுதவள்ளி விஜயகுமார் அதிபர் திரவணன் விலோசனன் ரத்தனா தர்சனா தனலட்சுமி ராஜலட்சுமி அழகு சுந்தரம் ரமணி நிலக்கன் செல்வநாயகம் சுப்பைய ஆகாஷ் ஐயா துறை சம்மகநாதன் துரைராஜ் தேவகலா ஆட்டோ விஸ்வநாதன் இங்கிரிய ரவி பெரிய குடியான வசந்தகுமார் சொக்கலிங்க முத்துக்குமாரி அருள்மொழி சிவாஜி உள்ள எட்டியாண்ட சிவாஜி உள்ள அதிபர்கள் நண்பர்கள் நண்பிகள் எனது அன்பு தங்கை கனி கௌசல்யாவுக்கும் கேட்க விரும்புகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி தம்பி. நன்றி பேரெல்லாம் அப்படி வாசிச்சு
3: அப்படியே வாசிட்டு போயிட்டாரு இல்லையா?
1: இவ்வளவு வேலை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கப்பா. அவ்வளவு பாசம் அவருக்கு என்ன
3: உங்களோட பேசுறதுல தான்
1: இல்ல இல்ல சொல்ல

0: அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: பாடலாசிரியர் யுகபாரதி
3: ஒலிக்கும் பாடல் இது ரன் திரைப்படத்துக்காக.

0: சென்னையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ள
0: செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதூகலம்
2: மதிய நேர குதூகலம்.

0: அளிக்கவிருக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் போட்டு தாக்கல் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ரஃபீனா மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஆழ்விலிங்கி அபுல் ஹாசன்.
0: நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆஜி ஷிபானே. நன்றி சொந்தங்களே.
1: Oh,

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கையின் சுற்றுலாத்துறையில் இவ்வருட மே மாதம் முடிவடைவதற்கு முன்னதாகவே வருகை தந்த சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் 10 லட்சம் என்ற இலக்கை கடந்துள்ளதாக வெளிவிவகார சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக 2வது வருடமாகவும் இலங்கை இந்த மைல்கல்லை எட்டியுள்ளது. கடந்த 2025 பதிவான சாதனை அளவிலான வருகையை தொடர்ந்து இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. அண்மைக்கால சவால்களுக்கு மத்தியிலும் சுற்றுலாத்துறையின் தொடர்ச்சியான பலத்தை இது பிரதிபலிக்கின்றது என அமைச்சர் விஜித் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். ஜூலை மாதம் முதலாம் திகதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் திகதி வரையிலான காலகட்டத்திற்கான ஐக்கிய ராஜ்யத்தின் எரிசக்தி விலை உச்சவரம்பை 13% உயர்த்தியுள்ளதாக பிரிட்டனின் எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையகம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்புக்கு அமைவாக இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் வேல்ஸில் உள்ள குடும்பங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த கோடையில் கடுமையான எரிசக்தி கட்டண உயர்வை எதிர்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் மீதான போரினால் ஏற்பட்ட உலகளாவிய எரிசக்தி சந்தை விலை உயர்வை ஈடு செய்யும் வகையிலான இந்த உச்சவரம்பின் கீழ் எதிர்வரும் ஜூலை முதல் செப்டம்பர் மாதம் இறுதி வரை சராசரி எரிவாயு மற்றும் மின்சார கட்டணம் ஆண்டுக்கு 1,862 பவுண்ட்ஸ்கள் அதாவது 2,505 அமெரிக்க டாலர்களுக்கு சமமாகும் அளவிற்கு அதிகரிக்கும் எனவும் சர்வதேச செய்திகள்
2: தெரிவிக்கின்றன. அவதானத்துடன்
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகிறது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

கணிதத்தில் இணை கொடுத்தேன் திருவிடத்துக்காக பெற்ற அருமையான அழகான பாடலோடு சந்தோஷமாக வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியை நாங்களும் ஆரம்பித்திருக்கிறோம். வசந்தம் எஃப்எம் நீர்விப்போது 3:10 ஆகின்றது. இன்றைய பொழுதும் உங்களுக்கு தெரியும், பொதுவாக வந்து போட்டு தாக்க நிகழ்ச்சியில் முக்கியமான பல விடயங்கள் மாலை 5 வரை நிகழ்ச்சியில் விளம்பர தயாரா இருக்கு. எனவே எங்கேயும் போகாதீங்க, சந்தோஷமா உற்சாகமா இருந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க, போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அதே போல உங்களுக்காக சூப்பரான பாடல்களும் வளமை போலவே இன்றைய பொழுதும் நிகழ்ச்சியின் வாயிலாக தயாரா இருக்கு. நீர்விப்போது 3:10 அடுத்த ஒரு அருமையான பாடல் நிலாவே வா திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் அடுத்து.

0: தோட்டத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, வெசாக் பண்டிகையை முன்னிட்டு இன்றைய தினம் முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை வெசாக் வாரம் வந்து பிரகடப்படுத்தப்பட்ட விடயம் எல்லோருக்குமே தெரியும். இதனை முன்னிட்டு வந்து இறைச்சி கடைகள், இறைச்சி கூடங்கள், பந்தய மையங்கள், அதே நேரத்தில் வந்து சூதாட்ட விடுதிகள், கேளிக்கை விடுதிகளை மூட முடிவு செய்யப்பட்டிருக்க. இது அப்படி இருக்க பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மேற்கூறிய இடங்கள் இன்றைய தினம் முதல் June 2 வரை வெசாக் வாரம் முழுவதும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக வந்து அறிவித்திருக்கு. மே மாதம் 30ஆம் தேதி, அதே போல 31ஆம் தேதி மற்றும் June 1 ஆகிய நாட்கள்ல வந்து நாடு முழுவதும் இருக்கிற இறைச்சி கூடங்கள், அதே போல இறைச்சி கடைகளை மூடவும், பல்பொருள் அங்காடிகள்ல வந்து இறைச்சி விற்பனையை வந்து நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. 3 நாட்களும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு கடந்த காலங்களில் வந்து அமைக்கப்பட்டிருந்த பேய் மாளிகைகள், அதே போல வந்து விசித்திரமான நடனங்கள், பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாடு போன்றவற்றை வந்து முற்றுமுழுதாக வந்து தவிர்க்குமாறு வழிகாட்டல்கள் வந்து மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: பெண் போய்

0: வட்டம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: பெரிய சிறந்த முதலீடு, பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
5: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
6: Totally.

பர்த்டே திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு சூப்பரான பாடல் போட்டதாக நிகழ்ச்சியில் ஒளித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 1:32 நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கையில வந்து பல பகுதிகளில் மெனிஞ்சைட்டிஸ் எனப்படும் மூளைக்காய்ச்சல் நோயாளர்கள் வந்து பதிவாகி இருக்கிறதாக வந்து சுகாதார அமைச்சு வந்து சொல்லியிருக்கு. இதுவரையில 203 நோயாளர்கள் வந்து பதிவாகி இருக்கிறதாக வந்து தெரிவிக்கப்படுகின்றது. தெனியாய தியத்தலாவ ரிகில கஸ்கடு அதே இடத்துல கண்டி ஆகிய பகுதிகளிலேயே வந்து இந்த நோயாளர்கள் வந்து பதிவாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நோய் பரவல் குறித்து பொதுமக்கள் வந்து தேவையற்ற பயமோ அப்படின்னு சொன்னா அச்சமோ கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி சுகாதார பிரதி அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். இந்நோய் குறித்து தொற்று நோய்கள் நிபுணர்கள் தற்போது விரிவான பரிசோதனைகள் ஆரம்பித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி மேலும் தெரிவித்திருக்கிறார்.

0: எங்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே
1: அனுசரணை வழங்குவது
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரப்போது 3:48 நிகழ்ச்சியில் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். நாட்டில் தென்மேல் பருவமழை நிலை பெற்றிருக்கிறதால வந்து தென்மேல் பகுதிகளில் மழையுடனான வானிலை தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கு. இதனால வந்து நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் வந்து 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து எதிர்வு கூறியிருக்கு. இது எப்படி இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ரத்னபுரி மாவட்டத்தில் இருக்கிற குருவிட்ட, ரத்னபுர, அயகம மற்றும் அகலியகோட பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வந்து 2 நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு. களுத்துறை மாவட்டத்தில் இருக்கிற மதுகம மற்றும் புலத் சிங்கள பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் வந்து, கேகாலை மாவட்டத்தில் தெர்னிகல, யட்டியாந்தோட்ட, தெஹியோவிட்ட, ருவான்வெல்ல மற்றும் புலத்கோபிட்டிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் வந்து 1 நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு. நுவரெலியா மாவட்டத்தில் வந்து அம்பகாமோ பிரதேச செயலாளர் பிரிவுக்கும், அதேபோல வந்து ரத்னபுரி மாவட்டத்தில் எலப்பாத்து, நிவித்திகல, பெல்மாடுல, கிரியல்ல மற்றும் கலவான பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் 1 நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை

தொடக்க நிகழ்ச்சியோடு உற்சாகமாக சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக மாலை 5 மணி வரைக்கும் நீங்களும் சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது மாலை 4 மணி.

0: காலத்தில் வசந்தம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இருவர் இடங்களில் தீப்பரவல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன காத்தான்குடி பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்றிரவு திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் குறித்த கடை தொகுதி முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது தகவல் அறிந்த மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் காத்தான்குடி நகர சபையின் தீயணைப்பு படையினர் மட்டக்களப்பு போலீஸ் தலைமையக நீர்த்தாரை பிரிவினர் ஆகியோர் அங்கு சென்று தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இதேவேளை இன்று நண்பகல் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையிலும் திடீர் தீ விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது மின் ஒழுக்கு காரணமாக தீ பரவியிருக்கலாம் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்
2: வெளிநாட்டு செய்திகள்
3: ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவின் கட்டளை அதிகாரி முகமது ஒடே காசா முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளனர் காசா நகரில் மிகவும் வேலைப்பலுமிக்க வர்த்தக நிலையம் ஒன்றில் அமைந்துள்ள அல் கயால் எனும் விடுதி கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்தே இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது குறித்த பாரிய தாக்குதலில் பலஸ்தீன பிரஜைகள் 3 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் அதிகளவானோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தாக்குதல் குறித்த கட்டிடத்தின் மேற்பகுதியில் உள்ள 3 மாடிகள் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இஸ்லாமிய நிகழ்வான ஈத் அல் அதா நிகழ்வுக்கு முன்னைய தினம் என்பதால் அங்கு அதிகளவானோர் பொருட்கள் உணவுக்காக வருகை தந்திருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது இதேவேளை இவ்வாறான தாக்குதலில் ஹமாஸ் ஆயுதக் குழுவின் முன்னாள் கட்டளை அதிகாரி ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நமது அடுத்த மனத்தியாளர் செய்தி அறிக்கையினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

நாம் உன் வாசம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் வசனத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நேரம் இப்போது மாலை 4:10 ஆகின்றது. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு முக்கியமான விடயம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இப்ப நிலவிற்றிருக்கிற அரசியல் மற்றும் ராணுவ நெருக்கடிகள் காரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, ஆப்பிரிக்க கண்டத்தின் பொருளாதார வளர்ச்சி வந்து புதிய சவால்களுக்கு வந்து முகம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்கா அபிவிருத்தி வங்கி வந்து எச்சரித்திருக்குது. உலகிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா மிக வேகமாக வளர்ந்து வரும் பிராந்தியங்களை ஒன்றான ஆப்பிரிக்கால வந்து எரிபொருள், உரம் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் வந்து மீண்டும் உயரத் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயமும் வெளியாகி இருக்கு.

0: அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடமிருந்து.
5: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
6: டாக்டர் லி

40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.

அவள் வருவாளா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடலை நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விடயம், ரஷ்யாவின் தூரக்கிழக்கு பகுதியான கம்சட்கா தீபகற்ப பகுதியில வந்து அண்மையில வந்து மிதமான நிலநடுக்கம் ஒன்றை ஏற்பட்டிருக்கு. இது வந்து ரிக்டர் அளவுகோல பத்தீங்கன்னு சொன்னா 4.6 வந்து பதிவாகி இருக்கிறதாக வந்து புவியியல் ஆய்வு மையங்கள் வந்து தெரிவிக்கிறது.

0: திருவுலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா தட்டின தாத்தா சிக்கு தாத்தா சிக்கு தின்தா.

தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஒரு முக்கியமான விடயம். தென் அமெரிக்க நாடான சிலியில் 6.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. நிலநடுக்கம் ஏற்பட்டதை ஜெர்மனி நிலநடுக்கவியல் மையமும் உறுதிப்படுத்தியிருக்கு. கலாமா நகரத்தில் இருந்து சுமார் 29 கிலோமீட்டர் தொலைவில் அட்டகாமா பாலைவனத்தில் ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் ஆழத்தில் தான் அது தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஆய்வு நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு. நிலநடுக்கத்தின் வீரியம் மிக அதிகமாக இருந்ததால கட்டிடங்கள் பலத்த அதிர்வுக்குள்ளாகின. இதனால வந்து அச்சமடைந்த பொதுமக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா தங்களுடைய வீடுகள் அதே நேரத்தில் வந்து அலுவலகங்களை விட்டு வெளியேறி வீதிகளிலும் அதே போல திறந்த வெளி மைதானங்களிலும் வந்து தஞ்சமடைந்தனர் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயமும் வெளியாகி இருக்கு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துகளும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சிவா மற்றும் ஆனந்தி தயாராக இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்கள்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: அம்பாறை புத்தங்கல சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். வீதி ஒழுங்குகளை மீறி திடீரென பிரதான வீதிக்குள் நுழைந்த டிப்பர் ரக வாகனம் முச்சக்கர வண்டியில் மோதுள்ளதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியின் சாரதி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாகவும் படுகாயமடைந்த மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியின் சாரதி மனைவி மற்றும் 3 வயது மகள் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் அம்பாறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தின் பின்னர் குறித்த டிப்பர் வண்டியை நிறுத்தாமல் பயணித்த நிலையில் பின்னர் அம்பாறை போலீஸ் நிலையத்தில் குறித்த சாரதி சரணடைந்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்
3: அமெரிக்கா ஈரானை இலக்காக கொண்டு மேற்கொள்ளும் தாக்குதல்கள் யுத்த நிறுத்த மீறல்கள் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணையை அண்மித்த பகுதியை இலக்காக கொண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறித்த செயற்பாடு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் நடவடிக்கை என ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. இன்று அதிகாலை ஈரானின் தெற்கு ஹோர்ன் முஸ்கான் மாகாணத்தில் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுடன் வசந்த எஃப்எம்மின் இன்றைய நாளுக்குரிய மாணித்தியால செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. 7 மணிக்கு நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்த எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: FM. Brett of Tamil. The Energetic Evening Drive. Wasantham Express. On Wasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது. வணக்கம் வணக்கம் ஆனந்தி.
2: வணக்கம் வணக்கம் சிவா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க சூப்பரான பாடல்களோடு. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க.
1: எஸ், இன்றைய தினமும் சூப்பராக. நேற்றைய தினம் செவ்வாய் ராகங்கள், இன்றைய தினம் அப்படி இல்ல, புது பாடல்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் வைபா. இன்றைய தினம் 4 மணி தேங்கள் நாங்க வந்து பயணிக்க போகின்றோம். சோ இங்க பக்கம் மோடோடி வாங்க. வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடித்த மாதிரியான பாடல்கள், புது பாடல்கள், பழைய பாடல்கள், குத்து பாடல்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேற ரகமா இருக்க போதும். செவ்வாய் முடிந்து இந்த புதன் தொடங்கும் போது நாங்க ஒரு புது புத்துணர்ச்சியோட இருப்போம். ஆமா, அத நீங்க இருப்பீங்களோ இல்லையா நான் கட்டாயம் இருப்பேன்.
2: எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா இருப்பீங்கன்ட்டு. தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-
3: வணக்கம் சிவானந்த், வணக்கம் ஆனந்தி அண்ணன்.
1: ஆனந்தி அப்பா, நீங்க ஒரு தடவை கூட உண்மையை சொல்லிருக்கீங்க.
2: என்ன, யாரு இது, யாரு இது, நீங்க யார் பேசுறீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மழைய
1: காணல.
3: என்ன
2: பாடு?
1: மருதாணி கட்டாயம் பருப்பு கேளுங்க. சரியா? ஓகே, மருதாணி வைப்பார் போல. நிறைய போடுங்க பாட்டு.

நாட் அவுட் பாக்குறீங்களா? சே அடே, ஐயோ ஜானி வாய்ஸ் பா.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
2: பறக்குதா.
3: இது மக்கள் சூடிய மகுடமே,
4: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் எழிலும். மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

0: listening to Vasantham Express. Vasantham Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: சூப்பராக வரலாக பேக் டு பேக் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நாங்களும் மறுபடியும் பேசுறதுக்காக வந்தாச்சு. ஸோ தொடர்ந்து கால் பண்ணுங்க. சைஃபர் 1 2 2 2 5 0 0 1 சைஃபர் 1 2 2 2 5 0 1 1 1 இந்த பாட்டு போச்சு தானே ஜெய் சுல்தான், அதில் கடைசியாக சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. இருக்கட்டும். அன்பான வணக்கங்கள் இருவருக்கும். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க ஆனந்தி மற்றும் சிவா? எங்களையும் நிகழ்ச்சியின் பக்கமாக இணைத்துக் கொள்ளுங்க. சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காயத்ரி இணைந்திருக்கிறாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து. ரொம்ப நன்றி. அது மாதிரி இனிமையான வணக்கங்கள். நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணாக்கா, எங்களையும் மறக்காமல் நினைத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சந்தம் வந்திருக்காங்க. அவங்க பேரை சொல்லணும். சரி ஓகே.
2: அப்படியா? சரி,
1: ஐடியும் கொஞ்சம் பிள்ளையா இருக்கு, அது வேணாம்.
2: அன்பான மாலைநேர வணக்கம் இருவருக்கும். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று மில்டன் கருங்காலிச்சாலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் சிவா, அண்ணா, ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கோம். பாடல்கள் அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் என்று சொல்லி அறந்தாங்க ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க.
1: தவப்புதல்வன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதுங்க பாலா கார்த்திகா, குட் ஈவினிங் சொல்லி வந்திருக்காங்க. அது மாதிரி பரவானந்தன் வசீகரன் கிழவற்றன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்கறதா சொல்லியிருக்காரு. சூப்பர். கொழும்பு 15 ரமேஷ்காந்த் ஜேசிலன்னு வந்திருக்காரு, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஓகே
2: சரிப்பா, அவங்க அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்து ஒரு சூப்பரான பாடல் கேட்போமா?
1: நல்ல நல்ல சிம்ரனுக்காகவே இந்த பாட்டெல்லாம் நான் ஒரு காலத்துல தவங்கிடந்த அந்த பாட்டெல்லாம் எப்படா போடுவாங்கன்னு சொல்லி. ஆமா, இப்ப நான் போடுற லெவல்ல வந்துட்டேன். சரி.

0: செம்ம பாட்டு தானே,
1: அழகான பாடு.
0: ஓகே, மணி சர்மாவின் இசையில் யூத் திரைப்படத்தில இருந்து சங்கர் மகாதேவன் பாடலை பாடியிருந்தார். வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 5:31.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

0: எல்லையற்ற இசையால் அம்மவரின் படைப்பு. சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்ஸ். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹிட்.
1: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தம்.

0: லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். ஆட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு ஒருவித வாய்ப்பும் இல்லை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிடி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நாடு முழுவதும் 102.6

0: Unleash off the stress. Turn on the energy. You're riding on Vasantam Express with Shiva and Anandi.
1: என்ன குழம்பிட்டீங்களா?
2: இல்லையே.
1: ஃபர்ஸ்ட் ஹவர் வந்து தளபதிக்கு, செகண்ட் ஹவர் வந்து தலைக்கு.
2: அப்படியா?
1: ஆமா, அடுத்த ரெண்டு காலுக்கு ஏந்தி விட்டுருக்கோம். ரைட், ஓகே மகளே, வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பரான ஒரு பாடலோடு இந்த மனிதாளத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த மனிதாளம் மட்டுமில்ல, இனி வரப்போற இந்த ரெண்டு மனிதாளங்களும் உங்களுக்காக சூப்பர் ஹிட் பாடல்களை தந்து கூட இருப்போம். ஸோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கால் பண்ணணும் உங்களோட பேசுறதுக்காக. சைஃபர் 1 2 2 8 5 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 1 அப்படி இல்லாட்டி
2: 0 1 2 2 8 5 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக யாரு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். அடடா, வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்க, என்னன்னு தெரியல.
1: அம்பை சத்த வச்சுட்டு கால் அடிச்சிருக்காங்க. நீங்க ஆன்சர் பண்ணா அப்படி காசு விட்டு போயிட்டு போட. சரி, ஓகே, பரவாயில்ல, ரீலோட் பண்ணிட்டு மறுபடியும் கால் பண்ணுங்க. 0 1 2 2 8 5 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 1 இருக்கு. அப்படி நாட்டி பேஸ்புக்ல வாங்க, அங்கே லைவ் போஸ்ட் ஒன்று போட்டுருக்கோம். அதுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரு?
2: உமாச்சந்திரன்.
3: உமாச்சந்திரன்,
2: உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். அப்புறம் சொல்லுங்க, வாழ்க்கையில எப்படி போகுது? எங்க இருந்து பேசுறீங்க? அங்க மழையா? நல்லடா. ஆ, இப்ப இங்க மழை பெஞ்சிட்டு
2: இருக்கானே.
1: ஆமா, விலகல.
2: ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு
3: இருக்கீங்க?
2: வீட்டுலதான் இருக்கீங்க?
1: ஓகே, யாரெல்லாம் நிகழ்ச்சி கேட்டுருக்காங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் சேர்த்து அடுத்த பாடல தாரம். சரியா? ஓகே, நன்றி, பாய் பாய் பாய் பாய். சூப்பர். ஓகே, இது மாதிரி நீங்களும் கால் பண்ணிங்கன்னா கலகலப்பாக பேச முடியும். அடுத்ததாக வேறு லெவலான எனக்கு பிடிச்சமான ஒரு பாடல் வருது. போடுங்க.

0: best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8. From office mode to party mode, Vasantham Express. Vasantham Express on Vasantham FM with Shiva and Ananthi.
1: நேரம் 6:20 வசந்தம் எக்ஸ்பிரஸ் உங்க வசந்தம் எஃப்எம்ல
2: 9 வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வேற லெவல் பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
1: சைபர் 1127150501 அப்படின்னு அடிக்கி சைபர் 1127150101க்கு கால் பண்ணி அப்படின்னு சொன்னோட பேச முடியும். இப்ப எங்களோட பேசுறதுக்கு
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
2: யாரு? அப்புதலையிலிருந்து தேவா. எப்படி இருக்கீங்க தேவா?
3: நல்ல சுகம். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகம்.
3: சரிதான், எங்க ஊர்ல இப்ப மழை பெய்யும் போல விலங்குது இருட்டி இருக்கு. போங்க
1: அப்படியா? செய்யும் நீ
3: அதுதான் அக்கா, நான் உப்புவிக்க போலான்றேன். மழை பெய்யுமே.
2: இது என்ன, இது புதுசா இருக்கு.
1: என்ன வைக்க போனீங்க?
2: உப்பு விக்க போன? அது ஒரு இடைக்கால பாடு.
3: என்ன
2: செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படியா?
1: உப்பு வச்சு காபடி நடிச்சீங்க.
2: என்ன சமையல் ரொம்ப நல்லா டேஸ்டா செய்வீங்க அப்படின்னு கேக்குறேன். என்ன சாப்பாடு? அப்படியா?
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே,
2: அந்த சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி
3: எல்லாம் உங்களுக்கு வேணும். தம் பிரியாணி வேணுமா, சிக்கன் பிரியாணி வேணுமா, தலப்பா கட்டி பிரியாணி வேணுமா?
1: லேயர் பிரியாணி தான்
3: வேணும். அப்படியா? வாங்கலாம், செஞ்சு தரோம்.
2: சாப்பிடுவாரு? வரமாட்டோங்கிற ஒரு நம்பிக்கை. என்ன, அதனாலதான் சொல்றீங்க?
1: நான் லீவு போட்டு வலிக்கிட்டு வந்துடுவேன். கட்டாயம் கட்டாயம் கட்டாயம் ஒரு நாளைக்கு நாங்க வரோம். சரியா? ஓகே, சூப்பர். எல்லாரும் சேர்த்து சூப்பரான ஒரு பாடல் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
1: ரைட், ஓகே. இப்ப பிரியாணி சாப்பிடுறதுக்கு லீவ் ஒன்று அடிக்க தான் வேணும் போல.
2: சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த பாடல் கேட்கலாமா?
1: ஓகே.

0: சுப்ரமணியர் பாடல் கேட்டோம். வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 6:34.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

தரசுகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: இன்றைய தினம் ஸ்டார் ஆஃப் தி டே ஹஜலித்துக் கொண்டிருக்கிறார்
3: பாடலாசிரியர் யுகபாரதி.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
0: From office mode to party mode. Vasantham Express. Vasantham Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
2: நேரம் 6:46 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது.
3: இந்த நேரத்தில் நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யானு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். யாரு
3: அக்கா கண்டுபிடிச்சா அண்ணாவுக்கா
4: அப்படியா?
2: அப்படி இல்ல, அவங்க அங்கால பக்கம் பார்க்கவே இல்ல. நான் கொஞ்சம் அந்த பாடல்கள்ல மூழ்கிட்டோம்.
4: நல்ல பாடல் அண்ணா, எல்லா பாட்டும் பிடிச்ச பாட்டு.
2: சரி, நீங்க யாருடைய ஃபேன்?
4: நான்
2: விஜய் தான். அடடா, பாத்தீங்களா, தளபதி ஃபேனோட தான் பேசிட்டு இருக்கேன் நாங்க. ஓட்டெல்லாம் போட்டீங்களா?
4: ஓ, நான் போட்டேன்.
2: எங்க டிவி கேக்க? சரி, ஓகே, சூப்பர்.
4: நல்ல பாட்டு தாங்கண்ணா.
2: இந்த தாரு அடுத்த வேற லெவலான ஒரு பாட்டு வருது. சரியா, கேளுங்க.
4: ஓகே,
2: ஓகே,
3: சரி, நன்றி.
4: நன்றி.

0: அமிர்தசமத்தில் வசந்தம் எஃப்எம். நேரம் இரவு 7 மணி.
1: அனுசரணை வழங்குவது
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் இல்லை.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நெல்வலா கங்கையின் உவர்நீர் பாதிப்பினால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு 1200 மில்லியன் ரூபாய் நட்டஈடு. மகாநாயக்க தேர்களின் ஆலோசனைக்கு அமைய விகார்கள் மற்றும் தேவாலகம் சட்டம் மறுசீரமைக்கப்படும், ஜனாதிபதி தெரிவிப்பு. IMF இன் 5வது மற்றும் 6வது மீளாய்வுக்கு அனுமதி. சிறைச்சாலையில் உள்ள போதைப் பொருள் வர்த்தகருடன் தொலைபேசி கலந்துரையாடலை முன்னெடுத்த முஜிபுர் ரஹ்மான் CID. இஸ்ரேலின் தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் கட்டளை அதிகாரி பலி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். நெல்வலா கங்கையின் உவர்நீர் தடுப்பு நடவடிக்கை காரணமாக பயிர்ச்செய்கைகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு 1200 மில்லியன் ரூபாய் வரை நட்டஈடு வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. குறித்த நட்டஈடு வழங்கும் செயற்பாடு தேர்தல் வாக்குறுதியாகும். மக்களின் அரசாங்கம் மற்றும் நிதி ஒழுக்கம் உள்ள வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பியுள்ளமையினால் 7 வருடங்களின் பின்னர் நட்டஈடை வழங்க முடிந்துள்ளதாக ஜனாதிபதி நிகழ்வின் போது குறிப்பிட்டார். மக்களின் உடனடி பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதுடன் அவர்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மாத்தறை நெல்வலா கங்கையை அண்மித்த உவர்நீர் தடுப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பயிர்ச்செய்கைகளுக்கு சேதம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க தலைமையில் நட்டஈடு வழங்கும் நிகழ்வு மாலிம்பட பிரதேச சபை கேட்போர் கூட்டத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. 2019 நிர்மாணிக்கப்பட்ட உவர்நீர் தடுப்பு காரணமாக மாத்தறை மாவட்டத்தின் கம்புருப்பீட்டிய கெக்கனதுர மாலிம்பட வில்பிட்ட மடிக மற்றும் தலல்ல உள்ளிட்ட பிரதேசங்கள் பலவற்றின் பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளுக்கு தொடர்ச்சியாக பாதிப்பு ஏற்பட்டது. அப்போதைய அரசாங்கங்கள் குறித்த பிரச்சினைக்கு உரிய தீர்வை வழங்காததுடன் தற்போதைய அரசாங்கம் 2026 வரவு செலவு திட்டத்தில் குறித்த விவசாயிகளுக்கு நட்டஈடு வழங்குவதற்காக 1200 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் 2019 சிறுபோகத்திலிருந்து 2022 வரையான பயிற்சிகளுக்கு பாதிப்புகளுக்கு ஏற்பட்ட 7 போகங்களுக்கு நட்டஈடு வழங்கப்படுகின்றது. உரிய போகங்களில் தமக்கு ஏற்பட்ட பயிர்ச்சேதங்கள் தொடர்பில் கமன்ல சேவை மத்திய நிலையங்களுக்கு உரிய வகையில் அறிவித்தல்களை வழங்கியுள்ள விவசாயிகள் அனைவருக்கும் நிவாரணம் கிடைக்கப்பெற உள்ளது. பயிற்சிக்கு மேற்கொள்ளப்படாத 12,800 ஏக்கர் காணிகளுக்கும் நட்டஈடு வழங்கப்பட உள்ளது. 250 விவசாயிகளுக்கு அடையாள நிமித்தம் இன்றைய தினம் ஜனாதிபதியின் கரங்களினால் நட்டஈடு வழங்கப்பட்டது. சகல நட்டஈட்டுக்குரிய விவசாயிகளுக்கும் எதிர்வரும் 14 தினங்களுக்குள் நட்டஈடு வழங்கி நிறைவு செய்யப்படும் என ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகூடிய நட்டஈட்டை பெற்றுக் கொடுக்க வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பாதிப்பு ஏற்பட்டு குறுகிய காலத்துக்குள் நட்டஈடு வழங்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு எனவும், அதன் அடிப்படையில் சிறிய அளவிலான விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்கு தொழில்துறை அமைச்சின் 90,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். கிராமிய மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்படும் பிரஜாசக்தி வேலை திட்டத்துக்காக 2026 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மக்களுக்கு பொறுப்பு கூறும் தற்போதைய அரசாங்கத்தை விரட்டியடிப்பதற்கான தேவை மக்களுக்கு இல்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அது தொடர்பில் கனவு காணும் கொள்ளையர்கள், மோசடிக்காரர்கள், போதைப்பொருள் வர்த்தகர்கள் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், அதனால் அவர்கள் பதற்றமடைந்து போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ள கைதி ஒருவரிடம் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடியுள்ளமை குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் வர்த்தகர்களிடையில் இடம்பெற்றதாக கூறப்படும் 53 தொலைபேசி உரையாடல்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரிடம் கைப்பற்றப்பட்ட கையடக்க தொலைபேசியிலிருந்து குறித்த அழைப்பு தொடர்பிலான தகவல்கள் வெளிவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியது தொடர்பில் இன்றைய தினம் வாக்குமூலம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகாநாயக்க தேர்களின் கோரிக்கைக்கு அமைய விகாரை மற்றும் தேவாலகம சட்டத்தை மறுசீரமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். அரச வெசாக் தின தேசிய நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தேரர்களின் ஒழுக்க பிரச்சனைகள் தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ள அதிகாரத்துடன் கூடிய தம்ம நீதிமன்றத்தை மீண்டும் ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அரச வெசாக் தின நிகழ்வு ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமாரதி

ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்திய வயஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டோரும் அதன் போது இணைந்திருந்தனர். அதன் பின்னர் 2570வது அரச வெசாக் மகோத்சவத்தை முன்னிட்டு நினைவு முத்திரையொன்றும் வெளியிடப்பட்டது. அதன்போது வணக்கஸ்தலங்கள் சிலவற்றுக்கு சான்று பத்திரங்களும் ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட்டன. வெசாக் தினம் சகலரிடையேயும் கூட்டுறவை ஏற்படுத்துவதாக நிகழ்வில் கலந்து கொண்ட மகாசங்கத்தினர் குறிப்பிட்டனர். அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி உள்ளிட்டோர் நிகழ்வில் இணைந்திருந்தனர். நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கை தொடர்பான 5வது மற்றும் 6வது மீளாய்வு மதிப்பீடு இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழு இதற்கென அனுமதி வழங்கியுள்ளது. அதன் கீழ் இலங்கைக்கு 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. உரிய தரப்புகளை பாதுகாத்து செலவினங்களை ஈடு செய்யுகின்ற வகையில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலையை மறுசீரமைத்தல் போன்ற தீர்மானங்களின் செயற்பாடுகளினால் குறித்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை புத்தங்கல சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். வீதி ஒழுங்குகளை மீறி திடீரென பிரதான வீதிக்குள் நுழைந்த சிப்பழக வாகனம் முச்சக்கர வண்டி ஒன்றில் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியின் சாரதி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதோடு படுகாயமடைந்த மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியின் சாரதியின் மனைவி மற்றும் 3 வயது மகள் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் அம்பாறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தின் பின்னர் குறித்த டிப்பர் ரக வாகனத்தின் சாரதி தப்பியோடியிருந்த நிலையில் பின்னர் அம்பாறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 2 இடங்களில் தீப்பரவல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. காத்தான்குடி பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் குறித்த கடை தொகுதி முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது. தகவல் அறிந்த மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் காத்தான்குடி நகர சபையின் தீயணைப்பு பிரிவினர், மட்டக்களப்பு போலீஸ் தலைமையக நீர்த்தாரை பிரிவினர் ஆகியோர் அங்கு சென்று தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதேவேளை இன்று நண்பகல் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையிலும் திடீர் தீ விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மின் ஒழுக்கு காரணமாக தீ பரவியிருக்கலாம் என வைத்தியசாலை தரப்புகள் தெரிவித்துள்ளன. சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அனுராதபுரத்தில் பௌத்த பிக்கு ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சிறுமிக்கு உடனடியாக நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு அமைப்பினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஒன்று கூடிய பெண்கள் ஊர்வலமாக சென்று படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபிக்கு முன்பாக போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அதன்போது பல்வேறு வாசகங்களை எழுதிய பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பிக்குக்கு எதிராக பாரபட்சமின்றி சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் எனவும் சிறுவர்களுக்கான பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மகஜர் ஒன்றும் மட்டக்களப்பில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கையளிக்கப்பட்டது. மூதூர் தோப்பூர் வைத்தியசாலையின் இருமாடி கட்டிடம் நிர்மாணிக்க 25 வருடங்களின் பின்னர் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. சுமார் 25 வருடங்களாக தோப்பூர் மக்களின் எதிர்பார்ப்பாகவிருந்த குறித்த தோப்பூர் வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கான புதிய 2 மாடி கட்டிடத்துக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர இன்று அடிக்கல் நாட்டி வைத்தார். யுத்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மூதூர் தோப்பூர் பிரதேச மக்களின் நீண்டகால தேவையாக இருந்த குறித்த வைத்தியசாலை நிர்மாணத்துக்காக கிழக்கு மாகாண சபை 50 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீடு செய்துள்ளது. அதன் முதற்கட்டமாக இவ்வருடம் 20 மில்லியன் ரூபாயும் அடுத்த வருடம் 30 மில்லியன் ரூபாயும் செலவிடப்பட உள்ளது. வர்த்தகம், கல்வி மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் உள்ளிட்ட இருதரப்பு ஒத்துழைப்பின் எதிர்கால வழித்தடங்கள் குறித்து நியூசிலாந்து சபாநாயகர் பிரவுன்லி மற்றும் அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோருக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்துக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள அமைச்சர் விஜித் ஹேரத் இன்று காலை நியூசிலாந்தை சென்றடைந்தார். அந்நாட்டு வெளிவிவகாரம் மற்றும் வர்த்தக அமைச்சில் சம்பிரதாயபூர்வமான மாவோரி பௌஹிரி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவ்வாறான வரவேற்பு அளிக்கப்பட்ட இலங்கையின் 1வது வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை அவர் நியூசிலாந்து பாராளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் கெரி பிரவுன் லீயுடன் இன்று காலை சுமூக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். வர்த்தகம், கல்வி, பாராளுமன்ற விவகாரங்கள் உள்ளிட்ட இருதரப்பு ஒத்துழைப்புகளின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். இலங்கை நியூசிலாந்து பாராளுமன்ற

0: பிரதிநிதிகள் குழுவின் தலைவராக 2024 ஜூலை மாதம் இலங்கைக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தையும் சபாநாயகர் பிரவுன்லி அதன்போது நினைவுபடுத்தியுள்ளார். அமைச்சர் விஜித் ஹேரத் நியூசிலாந்தின் விளையாட்டு மற்றும் களியாட்ட விவகாரங்களுக்கான அமைச்சர் மார் மிச்சல்ஸையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். விளையாட்டுத்துறையின் ஒத்துழைப்பு விசேடமாக கிரிக்கெட், ரக்பி மற்றும் இளைஞர்களுக்கான பயிற்சி வாய்ப்புகள் தொடர்பிலும் இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். இலங்கை மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெற்று 100 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு எதிர்வரும் 2027 குறித்த வரலாற்று நிகழ்வை கொண்டாடுவதற்கான திட்டமிடல்கள் குறித்தும் இரு அமைச்சர்களும் கலந்துரையாடியுள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவின் கட்டளை அதிகாரி முகமத் ஒட்டே காசா முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் மேற்கொண்ட குறித்த தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதாகவும் காசா நகரில் மிகவும் சனநெரிசல் மிக்க வர்த்தக நிலையம் ஒன்றில் அமைந்துள்ள அல் கயால் எனும் விடுதி கட்டிடம் ஒன்று இலக்கு வைத்தே இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதலில் பாலஸ்தீன பிரஜைகள் 3 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தாக்குதல் குறித்த கட்டிடத்தின் 3 மாடிகள் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இஸ்லாமிய நிகழ்வான ஈத் அல் அதா நிகழ்வுக்கு முன்னே தினம் என்பதால் அதிகளவான மக்கள் பொருட்கொள்வனவுக்காக வருகை தந்திருந்த நிலையிலேயே தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இதுவேளை இவ்வாறான ஒரு தாக்குதல் ஹமாஸ் ஆயுத குழுவின் முன்னாள் கட்டளை அதிகாரி ஒருவரும் குறித்த தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அமெரிக்கா ஈரானை இலக்காக கொண்டு மேற்கொள்ளும் தாக்குதல்கள் யுத்த நிறுத்த மீறல்கள் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணை அண்மித்த பகுதியை இலக்காக கொண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் குறித்த செயற்பாடு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் நடவடிக்கை என ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. இன்று அதிகாலை ஈரானின் தெற்கு பகுதியில் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி
1: வெளியிட்டுள்ளன.
0: நெல்வலா கங்கையின் உவர்நீர் பாதிப்பினால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு 1200 மில்லியன் ரூபாய் நட்டஈடு. மகாநாயக்க தேர்தல்களின் ஆலோசனைக்கு அமைய விகாரிகள் மற்றும் தேவாலகம சட்டம் மறுசீரமைக்கப்படும், ஜனாதிபதி தெரிவிப்பு. IMF-இன் 5வது மற்றும் 6வது மீள் ஆய்வுக்கு அனுமதி. சிறைச்சாலையில் உள்ள போதைப்பொருள் வர்த்தகருடன் தொலைபேசி கலந்துரையாடலை முன்னெடுத்த முஜீபுர் ரஹ்மான் CID-க்கு. இஸ்ரேலின் தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் கட்டளை அதிகாரி பலி. இத்துடன் வசந்த எஃப்எம் இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை 7 மணிக்கு நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நமது வானத்தியாள செய்தி அறிக்கையினை நாளை காலை 9 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்த எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நேற்று தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். முதலாவதாக நாங்கள் அத கோடி வித்திலத்தருக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 33, 44, 58, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 33, 44, 58, 61. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 99,49,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,34,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். 4,887 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மேடம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 17, 33, 49, 50. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ராசியாக மேட ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 17, 33, 49, 50. நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,64,45,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 55 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,336 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 23, 33, 35, 48. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 23, 33, 35, 48. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 7, 6, 6, 5, 0. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 7, 6, 6, 5, 0. நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,19,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,21,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,175 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 9, 49, 53, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 9, 49, 53, 78. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 7, 5, 9, 0, 3. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 7, 5, 9, 0, 3 தெரிவாகி இருக்கிறது. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 83,30,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,88,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள். 2,351 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம் தெரிவாகி இருக்கிறது. சூப்பர் இலக்கம் 3 வெற்றி இலக்கங்கள் 27, 42, 71, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 3 வெற்றி இலக்கங்கள் 27, 42, 71, 75. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,44,12,840 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 27,76,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,005 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 5, 6, 18 தெரிவாகி இருக்கிறது. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 5, 6, 18 தெரிவாகி இருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,31,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 1, 7, 0, 7, 3, 1 தெரிவாகி இருக்கிறது. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 1, 7, 0, 7, 3, 1 தெரிவாகி இருக்கிறது. நேற்று நாள் மொத்தமாக 39,72,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,95,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயசம்பதலத்திற்கான வெற்றி முடிவுகள். 383 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 0, 7, 3, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 0, 7, 3, 1. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 20 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,36,680 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

0: Party Mode. Vasantham Express. Vasantham Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: சூப்பராக வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுருக்கிறீங்க. நேரம் 7:40 ஆகி கொண்டிருக்கிறது. ரைட், எங்கள் பக்கம் ஓடோடி வாங்க. நியூஸ் எல்லாம் முடிச்சுட்டு பாட்டெல்லாம் கேட்டு லாட்ரி எல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் வந்தாச்சு பேக் டு ஃபார்முக்கு.
2: அப்படியே கால் பண்ணுங்க, 9 மணி வரைக்கும் அணிந்திருக்கலாம். 0112-775-0301-112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது பாத்தீங்கன்னா அழைப்பினு ஒரு சொந்தம் யான சலிப்பாகலாம். மேலும் வணக்கம். வணக்கம், யாருது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க
3: விஸ்வநாதன்?
2: பாடல்கள் பிடிச்சிருக்கா விஸ்வநாதனுக்கு?
1: எல்லாரும் மாதிரி சொல்ல வரீங்க.
2: அடடா, என்ன செய்வானீங்க? அப்புறம் சொல்லுங்க விஸ்வநாதன், சாப்பிட்டீங்களா? என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல?
3: சரி,
2: நன்றி நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
3: பாடலாசிரியர் யுகபாரதி.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து இசை புயலின் இசையில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம்.
1: சந்தோஷமாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட. இன்னும் கொஞ்ச நேரத்தான் இருக்கேன், எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால்
0: 0112-175-1111 கால் பண்ணி அப்படின்னு சொன்ன பேச முடியும்.
1: இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். அடடா வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்க. சரி, இப்ப அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக்கோட நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். அண்ணா இருவருக்கும் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோட இணைந்துள்ளேன், இணையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டியில் இருந்து குமார் சத்தமா எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு.
0: சூப்பர். அது மாதிரி இனிமையான வணக்கங்கள். நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். இருவரும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல பாடல்கள் தந்துட்டு இருக்கீங்க. எங்களையும் இணைத்துக் கொண்டு நல்ல பாடல் தாங்க குடும்ப உறவுகளுக்காக அப்படின்னு சொல்லி கோமதி பிரியா வந்திருக்காங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக. ரொம்ப நன்றி.
1: அதே நேரம் பாத்தீங்கன்னா சிவா பதுடையிலிருந்து கவிதா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அம்மா புஷ்பராணி, அப்பா வீரையா மற்றும் தம்பி சதீஷ்குமார், பாட்டி சரஸ்வதி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க.
0: சூப்பர். இனிமையான வணக்கங்கள் இருவருக்கும். எப்படி இருக்கிறீங்க நிகழ்ச்சியோடு? நாங்களும் இன்றைய தினம் அன்பு நண்பன் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறதாக ரமேஷ் இந்த வாழ்த்து அனுப்பி வச்சிருக்கார் பிரசாந்தனுக்காக.
1: அதே நேரம் பாத்தீங்கன்னா ஹாய் இருவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கழுதாவளையிலிருந்து வினோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் சாந்தனும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க.
0: ஓகே, சூப்பராக 9 மணி வரைக்கும் சந்தோஷமாக நீங்களும் தொடர்ந்து உங்கள் வாழ்த்துக்களை அனுப்பி வைக்க முடியும், பிடிச்ச பாடல்களை கேட்க முடியும், கால் பண்ணி பேச முடியும். எல்லா வழிகளையும் மூடோடி வாங்க. உங்களை மன்னித்துக் கொண்டு நல்ல பாடல்களை தரும். பாடுறதாக ஒரு சூப்பரான தத்துவ பாடல் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: Bus Anthem Express. Bus Anthem Express on Bus Anthem FM with Shiva and Ananti.
1: சூப்பராக வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுருக்கீங்க. நேரம் இப்போது 8:24 ஆகி கொண்டிருக்கிறது.
2: அழைப்பினூடாக ஒரு சொந்தம் ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யார் இது? மகேஷ். எப்படி இருக்கீங்க மகேஷ்?
1: சூப்பரா இருக்கிறோம். எங்க இருந்து பேசுறீங்க மகேஷ்?
2: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க மகேஷ்? ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா மகேஷ்?
3: அடுத்தும்
2: கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாருக்கெல்லாம் கேக்குறீங்க?
3: என்ன
2: பாடல்? பெண்ணொருத்தி. சாரி சாரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. சரியா? சரி, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. சூப்பர். அவர் கேட்ட பாடல கட்டாயம் நாங்க போடுவோம். அதுக்கு முதல்ல வேற ஒரு நல்ல பாடல் எடுத்து வச்சிருந்தா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாடல போடுவோம். சரியா?
2: சரி, கண்டிப்பா.

0: Streaming in Sri Lanka. Vosam FM. 102.6. 102.8. Switch off the stress. Turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.
1: சூப்பராக வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் சொல்லுங்க
2: என்ன நீங்களே
1: டக்குன்னு வாந்தி எடுக்க வந்தீங்க என்ன பயந்துட்டு ஒரு சக ஐயோ ஐயோ
2: இருந்தாலும் இங்க இங்க பார்த்து பேச
1: எத்தனையா கையாள்றது ஒரு கையை வச்சு நீங்களே சொல்லுங்களேன். சரி ஓகே என்ன என்ன பேசிட்டு இருந்தேன்னு
2: மறந்துட்டேன் சொல்லுங்க. வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கோம்.
1: யார் இல்ல என்ன உங்களோட பேசுறதுக்காக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யாரு?
2: கலாவதி. எப்படி இருக்கீங்க கலாவதி?
3: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருவரும்
1: ரொம்ப நல்லா இருக்கிறோம். யாரோடையும் கோவமா விட்ட
3: இல்ல
1: இல்ல நீங்க கலைக்கிறத பார்த்தா அடிப்பீங்க அவ்வளவு இருக்கு. எப்படி நான் சொன்னேன் கழுதாவளைக்கு? ஆமா நாங்க வந்திருக்காங்க போயிருக்கேன்.
2: போயிருக்கீங்களா?
1: ஆமா
3: கடும்
1: கஷ்டம் போல
2: அப்படியா?
1: சரி சரி ஓகே சூப்பர். அப்புறம் சொல்லுங்க யாருக்காக எல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
3: பாக்கியராஜா கலாவதி, சாரதி ரங்கநாயகி.
1: சரி ஓகே ரொம்ப நன்றி.
3: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அதாவது ரஜினிகாந்த் படத்துல வர ஹீரோயின்ஸ் பேர் எல்லாம் சொல்லிட்டாங்க. அங்க நாயகி கலாவதி. சரி ஓகே. இப்ப யாரெல்லாம் பேஸ்புக் பக்கம் வந்திருக்காங்க?
2: ஆய் சிவா அண்ணா ஆனந்தி அக்கா அன்பான இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சியோட என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிருஷாந்தன், ரோசன், சபினா சாகியோ நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீன்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு பிரசாந்த் இணைந்திருக்காரு. தர்சிகாவுக்காகவும் மனைவி அபிராணிக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க.
1: ஓகே எல்லாரையும் எல்லாருக்காகவும் அடுத்த சூப்பரான ஒரு பாடல் வருது கேளுங்க. என்ஜாய் பண்ணி சேருங்க. 9 மணி வரைக்கும் வசந்தமே.

0: www.wasanthamfm.lk. திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: பாடலாசிரியர் யுகபாரதி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: ஒலிக்கு வந்த பாடலோடு நாங்களும் விடைபெற போகின்றோம். தொடர்ந்து வசந்த நிலாவோடு கழகத்தில் டெலுக்ஷன் விடைபெறும் நாங்கள்.
1: என்று உங்கள் அன்பின் அர்ஜய் ஆனந்தி மற்றும்
0: நான் என்று உங்கள் அன்பின் சிவலட்சுமி நோங்கார்மூர்த்தி.

மருதாணி விழிகள் என்ற இனிமேடு பாடலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடுபெற்று சென்ற சிவா மற்றும் அருந்தி கண்பான நன்றிகள். காற்றலி வசந்ததியின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கப் போகின்றோம். இனிமையான பாடல்கள் மற்றும் ஒவ்வொரு புதன்கிழமையுமே இனிமையான பாடல்களை இனிமையான பாடல்களோடு ஒருவரினுடைய வாழ்க்கையில் நடந்த யதார்த்தமான ஒரு விஷயத்த நிகழ்ச்சியோடு அந்த உணர்வுகளை சேர்த்து நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ள ஒவ்வொரு புதன்கிழமையுமே தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்வோம். இந்த புதன்கிழமை கூட இன்னும் ஒருவரினுடைய உணர்வுகளோடு எங்களுடைய வசந்த நிலாவும் நகரப்போகின்றது. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா நேரம் சரியாக இரவு 9:01.

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா வசந்த நிலா
1: காட்சி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒளித்தோய்ந்த பாடல் அது ஏஆர்குமாரி செயல் செல்வின் ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து நரே சயிர் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடி இனிமையான பாடல். நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் சொன்னது போலவே ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு இனிமையான புதன்கிழமை. ஒரு நபரினுடைய உணர்வுகளை நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணம். எங்க எல்லாருக்குமே கட்டாயம்பா உண்மையா எங்களுடைய உணர்வுகளை நாங்க யாருக்கிட்டையாவது ஒரு பர்சன் கிட்ட கட்டாயம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்படி நினைத்து நாங்க எங்களுடைய க்ளோஸ் ஆன அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய எங்ககிட்ட நாங்க பகிர்ந்து கொள்ளணும் நினைக்கும் போது பகிர்ந்து கொள்ளும் போது அது சில வேலைகளில் அவங்க நகைக்கக்கூடியதா இருக்கும். எங்களுடைய உணர்ச்சிகளுக்கு எங்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு மதிப்பில்லாத இடத்துல நாங்கள் இதை ஷேர் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்டீல் தோணும். அப்படி தோணக்கூடிய அந்த இரா பொழுதில் அந்த தருணங்களில் எங்களுக்கு ஆறுதல் என்று சொன்னால் அது இரா பொழுது. ஒவ்வொரு இரா பொழுதுமே அழகான இரா பொழுது. அதுவும் நினைவுகளை சுமந்து கொண்டு பயணிக்கக்கூடிய இரா பொழுது இன்னும் அழகான இரா பொழுது. ஒவ்வொரு நபருக்குமே கட்டாயமாக ஒவ்வொரு காவியமான கதைகள் இருக்கும். அந்த காவியமான கதைகள் எங்களுக்கு எப்போ நினைவூட்டும் நினைவூட்டலுக்கு வரும் என்றால் அது இரா பொழுது. சில இரா பொழுதுகள் சந்தோஷமாகவும் இன்னும் சில இரா பொழுதுகள் நினைவுகள் நினைவலைகளை சுமந்து கொண்டு அதிகமான வலிகளை சுமந்து கொண்டு அது நான்கு சிவற்றுக்குள் தலையணைக்கு மட்டுமே தெரிந்து கண்ணீர் மல்கினாங்க அழக்கூடிய அந்த தருணங்கள் என்று சொல்லி அலமான நினைவுகளை சுமந்து கொண்டு ஒவ்வொரு இரா பொழுதுமே நகரும். நகரக்கூடிய அந்த இரா பொழுதுகளில் நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை யார்கிட்டையாவது நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது எங்களுக்காக யாருமே இல்லை இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொறுமையாக எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கேட்கக்கூடிய ஒரு நபர் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது காற்றலி வசந்தத்தின் வசந்த நிலா உங்களுடைய அந்த நினைவுகளுக்கு ஆறுதலாகவும் உங்களுடைய அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகின்றது என்று நினைக்கும் போது எனக்கும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கின்றது. நிகழ்ச்சியுடன் அனுகுள் ஆச்சரிய லுக்ஷன் தொடர்ச்சியாக இன்றும் கூட வவுனியா பவியினுடைய நினைவுகளோடு இன்றைய வசந்த நிலா நகர போகின்றது. ஹாய் அன்பான வணக்கம் டிலோனா, நான் பவி வவுனியாவிலிருந்து. நானும் ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே பவி ஆரம்பிச்சிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை சற்று மாற்றமானது. ஆரம்பத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலிருந்து பிறப்பிலிருந்து இன்றைய நாள் மட்டும் பல்வேறு வழிகளை நான் சுமந்து கொண்டு பயணிக்கின்றேன். அது என்னுடைய ஆரம்ப வாழ்க்கையாக இருக்கலாம், என்னுடைய அந்த கல்வி வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை சமூக வாழ்க்கையாக இருக்கலாம். ஒவ்வொரு இடத்திலையுமே நான் பட்ட அவமானங்கள் ஏராளம். என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இன்றைய வசந்த நிலா நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது என்னுடைய மனம் சுற்றுகளை பார்க்கிறது. என்னுடைய வழிகள் மற்றும் என்னுடைய ஆதங்கம் எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சியுடன் நானும் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அப்படின்னு சொல்லி வவுனியா பவி எங்களுக்கு இனிமையான கவிதைகள் மற்றும் அவர்களுடைய நினைவுகளை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றால் தொடர்ச்சியாக அதனோடு நாங்கள் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் என்னுடைய சின்ன வயசில் வந்து நான் பிறந்ததோடு என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே பிறந்து தன்னுடைய அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த பிறந்த பிள்ளைக்கு ஒரு பெயர் வைப்பாங்க. எனக்கும் அந்த பெயர் வச்சாங்க என்னுடைய உற்றார் உறவினர்கள். ஆனாலும் கூட என்னுடைய அப்பா இந்த நிமிஷம் மட்டும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, என்னுடைய அண்ணா என்னை நல்லா பார்த்துக்கிறான்,

சந்தோஷமா தான் இருக்கும். பட் ஆனால் சில வழிகள் என்னவோ என்னுடைய நெஞ்சில் ஆனந்த வழுக்களாக காணப்படுகின்றது என்று சொல்லியிருக்காங்க. காற்றலி வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்றும் இனிமையான பாடல்கள் மற்றும் வவுனியா பவியினுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு நகரப் போகின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் அமைந்திருக்கலாம். ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் தந்தா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர ஜெயசிகள் பழனி பாரதியினுடைய வரிகளில் எஸ்பிபி மற்றும் மல்குடி சுபா பாடிய இனிமையான பாடல்களா.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒளித்தோய்ந்த பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நாமத்துக்குமாரினுடைய அழகான வரிகளில் கிரீடம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் பி ஜெயச்சந்திரன் பாடிய இனிமையான பாடல் வவுனியா பவினுடைய நினைவல் நினைவலைகளை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் சொன்னது போலவே என்னுடைய வாழ்க்கை அப்பா மற்றும் அண்ணாவோட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் கூட எனக்கும் கூட ஒரு சில நேரங்களில் அதிகமான வழிகள் இருக்கும். ஒரு சில விஷயங்களை யார்கிட்ட பகிர்ந்து கொள்றது நாழுதலா தலை சாய்க்க என்னுடைய அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி தோன்றும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க பவி. என்னுடைய சின்ன வயசு லைஃப்பை பற்றி சொல்கிறேன்டா. என்னுடைய சின்ன வயசு லைஃப் அப்படின்னு சொன்னால் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி மோஸ்ட்லி ஒரு 5 வயசுக்கு பின்னாடி நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்னை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு அம்மா இல்லை. அப்பா ஒர்க் போயிடுவார், நான் அண்ணா கூட ஸ்கூல் போவேன். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே தன்னுடைய அம்மா கூட ஸ்கூல் வர்றதை பார்க்கும்போது எனக்கும் கூட ரொம்ப கவலையாக இருக்கும் என்னுடைய அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அம்மா இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிற வயசுலேயோ இல்லை அது ஒரு மென்டாலிட்டிலையோ நான் இல்லை. அதனால் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களில் தனியாக எழுதிருக்கேன், ஸ்கூல்லையும் எழுதிருக்கேன். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே அம்மா அப்பா வந்து சேர்ந்து நிற்கும் போது எனக்கும் லைஃப்பில் ஏதோ ஒன்று இழந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் இந்த அதிகமாக மிஸ் பண்ண மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கொலசிப் எக்ஸாம் டைம். அந்த கொலசிப் எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணி அந்த மெடல் எல்லாமே எனக்கு ஸ்கூலால் கொடுக்கும் போது அதுவும் என்னுடைய பாடசாலையில் ஃபஸ்ட் ரேங்க் நான் எடுத்திருந்தேன். அதோடய மூமெண்ட்டில் சந்தோஷப்படுறதுக்கு அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். என்னுடைய இருந்த எல்லாருமே மோஸ்ட்லி என்னை விட லோ பாஸ் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க எல்லாமே அம்மா கிட்டே சொல்லி அப்பா கிட்டே சொல்லி கட்டி பிடிச்சி கட்டி அணைச்சி அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு முத்தம் கொடுத்து அந்த மூமெண்ட் எல்லாமே என்னுடைய லைஃப்பில் நான் மிஸ் பண்ணேன். என்னுடைய அப்பா ஒர்க்கு போயிடுவார், ஒரு சில முக்கியமான தருணங்கள்லாம் அவனையும் பக்கத்தில் இருந்ததில்லை. எனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணார், இல்லைன்னு சொல்லலை. எனக்காக ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை நான் ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம். ஆனால் என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் டெலிவனா நமக்கான சந்தோஷம் இழந்ததுக்கு பின்னாடி மீண்டும் அந்த சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை, கடந்து போன நாட்கள் மீண்டும் வரப்போறதில்லை. இதெல்லாமே நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு முழுமையாக இதான் லைஃப்னு சொல்லி ஒரு கேட்டகரி வரும்ல அப்போ நான் உணர்ந்தேன். அது என்னுடைய கிரேட் 9, 10 அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவி சொல்லியிருந்தாங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றும் கூட உங்களுடைய அன்பான பதிவுகளை காற்றலை வசந்தத்தின் முகப்பத்தகத்தோடு நானும் இணைத்துக்கொண்டு பயணிக்க காத்துக்கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அலிக்கவணி தொலைபேசியிலும் 0112-7-5-0-0-1 அல்லது 0112-7-5-1-1-1 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது நிகழ்ச்சியில் அழைப்பினுடாக சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? பிரீத்தி. ஹாய் பிரீத்தி, எப்படி இருக்கீங்க? நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன் பிரீத்தி. பிரீத்தி கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமா மிஸ் பண்ண ஒரு பர்சன் யார் அது? உங்களுடைய அப்பாவா? அப்பா. அப்பப்பா ரொம்ப பிடிக்குமா? அவங்க கூட இருந்த ஒரு அழகான நினைவு இன்னும் கூட இன்றும் கூட நினைத்து பார்க்கும் போது அந்த ஒரு தருணம் என்னுடைய கண்ணுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொன்னது என்ன
1: மூமெண்ட்
0: அது? பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணதா? இப்போ உங்க கூட இல்லை சொல்றோம், அதிகமாக மிஸ் பண்றீங்க. ஓகே பத்தி இனிமேல பாடல நிகழ்ச்சியோடு கேட்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடலை நாங்கள் கூட உங்களுக்கு சந்தோஷமான வசனம் சார்பாக முபாரக் சந்தோஷமான வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை அனைத்து நேசங்களுக்காக நாங்களும் கேட்கலாம். நன்றி. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான நினைவிலைகளையும் சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் பீமா திரைப்படத்திலிருந்து, அது ஜெயராஜின் இசையில் இனிமையான பாடல். மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்.

0: குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 வசந்தம் FM. உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. காற்றலை வசந்தத்தில் வவுனியா பவீனுடைய உணர்வுகளோடு இன்றைய வசந்த நிலா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பவி ஆரம்பத்தில் சொன்னது போல பவினுடைய வாழ்க்கையில் பவி தன்னுடைய அம்மாவை இழந்த ஒரு பெண். ஸ்கூல் லைஃப்ல அதிகமாக சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்காங்க. இழந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது மீண்டும் லைஃப்ல கிடைக்காத ஒரு விஷயம். அம்மாவினுடைய அரவணைப்பு, அப்பா இருந்தும் அந்த அப்பாவினுடைய அன்பு, இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கிடைச்சது அப்படின்னு சொன்ன என்னுடைய அண்ணா. அண்ணா சின்னதுல இருந்து என்ன ரொம்ப சந்தோஷமா கியூட்டா பாத்துக்கிட்டான். அப்பா எனக்காக எல்லாமே வாங்கி தந்தாலும் அண்ணா கொடுத்த அந்த அன்பு அம்மா இல்லாத ஒரு பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணுது. என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மோஸ்டா நான் ரொம்ப அதிகமாக பாசம் வச்சிருக்க ஒரு பர்சன் அப்படின்னு சொன்ன என்னுடைய அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு இடத்துல இந்த நிமிஷம் கூட நான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு எழுதும் போது நான் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய அம்மா. எனக்கும் அழகான ஃபேமிலி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பவி சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனாலும் கூட நிறைய நாள் நான் தனியாக இருந்து ஃபீல் பண்ண விஷயம், நான் தனியாக எழுத நாட்கள், என்று காற்றலையில் என்னுடைய அந்த உணர்வுகள் எல்லார் மனதிலையுமே போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்காக ஆயிரம் உள்ளங்கள் மற்றும் எனக்காக வசந்தம் சொந்தங்கள் வசந்த நிலா நீங்க எல்லாருமே இருக்கிறத நினைக்கும் போது ஒரு பக்கம் மாறுதலா இருக்கடியில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கடந்த நிகழ்ச்சி கேட்கும் போது என்னுடைய நிகழ்ச்சி கடந்த நிகழ்ச்சி கேட்கும் பொழுது என்னுடைய இந்த உணர்வுகளையும் நான் நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளணும். எனக்கான ஒரு இடம் அது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் பண்ண அது வெறும் வார்த்தைகளால சொல்ல முடியாதுன்னா என்னுடைய உணர்வு அவ்வளவு வலியுமே நான் ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனால் என்னுடைய உணர்வு எல்லாத்தையுமே இப்போ எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. தோற்று போன நேரங்கள், நான் அழுத நேரங்கள் எல்லாத்துலேயுமே கூட பக்க பலமாக இருக்க வேண்டிய அம்மா இல்லை. ஓகே நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஆறுதல் கை கட்டி கொடுக்கக்கூடிய கை தட்டி கொடுக்கக்கூடிய அப்பா எல்லாமே பண்ணார். பட் ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கூட இருந்ததில்லை. அண்ணா அம்மாவா அப்பாவா எல்லாமே இருந்திருக்கான் இந்த நிமிஷம் கூட. ஸோ அதனால் அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பவி சொல்லியிருந்தாங்க. எல்லா பொண்ணுங்க போலவே என்னுடைய லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எனக்கு கிடைக்கலாம். கிடைச்ச விஷயங்களை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ஸ்கூல் லைஃபுக்கு போவலாம் இப்போது அப்படின்னு சொல்லி ஸ்கூல் லைஃப்குள்ளே ஸ்கூல் லைஃப்பில் நான் அப்படியே என்னுடைய ஸ்டடீஸ் போயிட்டு இருந்தது. நான் நல்லா படிக்கிற பொண்ணுலாம் இல்லை, எவரேஜாக படிப்பேன். ஸ்டடீஸ் அப்படியே போயிட்டு இருந்தது. என்னுடைய ஸ்காலர்ஷிப் நான் பாஸ் பண்ண அதுக்கு பின்னாடி என்னுடைய அம்மா மிஸ் பண்ணி அவர் சில விஷயங்கள் நடுவில் இந்த லவ்ன்ற விஷயமும் ஸ்கூல் லைஃப்பில் வந்தது. அதையும் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நான் அதிகமாக அம்மாவை மிஸ் பண்ணேன். என்னுடைய அப்பாவினுடைய அரவணைப்பையும் நான் மிஸ் பண்ணேன். அது ரெண்டையுமே தேடல அதுவாக கிடைச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பாடசாலைக்காதல். எல்லாருக்குமே ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொன்னால் ஒரு லவ் க்ரஷ் அப்படி இருக்கும்ல, எனக்கும் இருந்தது. இந்த நிமிஷத்தில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இப்போ நான் லைஃப்பில் ஒரு கடத்துக்கு வந்துட்டேன். ஸோ நான் இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்னுடைய லைஃப்லேயும் அந்த லவ் வந்தது அப்படின்னு சொல்லி பவி சொல்லியிருக்காங்க. வவுனியாவிலிருந்து தொடர்ச்சியாக என்னுடைய உணர்வுகளை நிகழ்ச்சியோடு நீங்களும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம் பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லி பவி இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

காஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒளித்தொய்ந்த பாடல் நாடகம் திரைப்படத்திலிருந்து ஜேம்ஸ் வசந்தனுடைய இசையில் இனிமையான பாடல். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியுடைய இரண்டாவது மணி தியாலத்திற்குள் நாங்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். வவுனியா பவியினுடைய நினைவலைகளை சுமந்து கொண்டு இன்றைய வசந்த நிலா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ஸ்கூல் லைஃப்பை பற்றி சொல்லியிருந்தாங்கல்ல, ஸ்கூல் லைஃப்ல அழகான ஒரு காதல் வந்தது அப்படின்னு சொல்லி, அந்த காதல் ஆரம்பத்தில் எதனால் வந்தது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அம்மாவை மிஸ் பண்ண அதிகமாக, தன்னுடைய அப்பா கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய அந்த அம்மாவையும் சேர்த்த அந்த அன்பு, அதில் கொஞ்சம் காலமாக நான் இழந்திருந்தேன். ஸோ அந்த அன்பை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு அன்பு கிடைச்சது, அது ஸ்கூல் லைஃப்பில் கிடைச்ச ஒரு லவ். அந்த லவ் ரொம்ப ஒரு அழகான தெரியலண்டா. அந்த லவ் அப்படின்னு சொன்னால், என்னை பார்த்து பார்த்து என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிற ஒரு நபர். பெயர் குறிப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவர் என்னுடைய லைஃப்பில் வந்ததுக்கு பின்னாடி, இது காதல் அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு மூமெண்ட், அதுக்கு பின்னாடி அந்த லைஃப்பில் அப்படியே அவர் கூட சந்தோஷமான நாட்கள், அந்த நாட்களோடு சேர்த்து என்னுடைய ஸ்டடியும் நான் படிச்சுட்டு இருந்தேன். அவங்களும் நல்லா படித்தாங்க, நானும் நல்லா படித்தேன். அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் எக்ஸாம் எழுதினோம். எக்ஸாம் எழுதின அந்த டைமில் கூட நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டதில்லை. அது அன்பு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த அன்பு காதலாக மாறினது எங்களுக்கே தெரியாது. எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், இதுலேயும் விட்டு கொடுத்ததில்லை. ஸோ அழகான ஒரு காதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸாம் எழுதிட்டு நானும் வீட்டில் வந்துட்டுருந்தேன். அவர் எங்கேயோ தூரமாக போனார். அதுக்கு பின்னாடி அந்த காதல் அடையில் பார்க்குறது பேசுறது அப்படின்னு சொல்லி, அந்த காதல் இன்னும் அதிகமான ஒரு காதலாக மாறினது. அப்படியே நாட்கள் கடந்து ஓடியது. அதுக்கு பின்னாடி ஏ லெவல் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன், ஒரே ஸ்கூலில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏ லெவல் படிச்சிருந்தாங்க. ஏ லெவலில் கூட நான் என்னுடைய அம்மாவை மிஸ் பண்ண அந்த மூமெண்ட் எல்லாமே சேர்த்து கிடச்சிது. அதுக்கு பின்னாடி அந்த பையன் என்னுடைய அப்பாக்கிட்டே வந்து பேசினார். படிச்சுட்டு இருக்கும் போதே, ஏ லெவலில் அந்த டைமில் படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பையன் என்னுடைய அப்பாக்கிட்டே வந்து பேசினார். பேசினதுக்கு பிறகு அப்பாவும் ஓகே படிச்சு முடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ணாக்கு அந்த பையனை நல்லா தெரியும். அண்ணா கூட சேர்ந்து விளையாடுவான், அண்ணா கூட சேர்ந்து வெளியில் போகிறதாங்க போகிறது அப்படின்னு சொல்லி, அப்போ அண்ணா ஓகே நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணவும், அப்பா சொன்ன விஷயம் லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருக்குமாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி, அதுக்கு பின்னாடி என்னுடைய லைஃப் அப்படியே அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. பின்னாடி என்னுடைய அந்த ஏ லெவல் ஸ்டடி முடியக்கூடிய அந்த கடைசி நாள், ஏ லெவல் கடைசி எக்ஸாம் எனக்கு காலையில் நைட்டு அப்பா கிட்ட எல்லாமே சொல்லிவிட்டு, நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு, அன்றைக்கி நான் சமைச்சு கொடுத்த சாப்பாடு அப்பா சாப்பிட்டாங்க. அண்ணா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு நைட் அப்பா படுத்தார். காலையில் எப்போவுமே அப்பா வளமையே போலவே, அப்பா தான் என்ன எழுப்புவார். எழுப்பி டீ கொண்டு கொடுத்து குடிச்சிட்டு ஸ்கூல் போமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்றைக்கி அப்பா வரல, நேரம் அப்படியே கடந்து போனது. 5 மணிக்கு கிளம்பி இருக்க வேண்டியன்னா 6 மணிக்கு கிளம்புறேன். அண்ணா நல்லா தூக்கம், ஓகே ஸ்கூல் போகணுமே அப்படின்னு சொல்லி, எக்ஸாம் போகணுமே அப்படின்னு சொல்லி நானும் எழும்பி

அப்பா கிட்ட போயிட்டு அப்பாவை பார்த்தா அப்பா அப்படியே உறைஞ்சு போயிட்டு இருந்தாரு. எனக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல. நான் சத்தம் போட்டு அண்ணாவை கூப்பிட்டேன். அண்ணா வந்து பார்த்தான். அண்ணா என்னை பெரிய பையன்ல, அண்ணாவுக்கெல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லி. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒரு சில விஷயங்கள் நாங்கள் எங்களுக்கு தெரியாது. அண்ணா பார்த்துட்டு சத்தம் போட்டாலே தான் காலை பொழுதில் பக்கத்தில் எல்லாருமே நேரத்தோட வலிச்சு வந்தாங்க. சில எல்லாருமே வந்தாங்க. வந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்ன விஷயம், அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கு பின்னாடி என்னுடைய சார் மற்றும் எல்லாருமே வந்தாங்க. காலை பொழுதுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஓகே ஓகே மா, அப்பாவுடைய கடைசி ஆசை இதுவாக தான் இருக்கும், நீ எக்ஸாம் போ அப்படின்னு சொல்லி என்னையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நானும் அழுது படி அப்படி எக்ஸாம் போகிறேன். எக்ஸாம் போட்டு நானும் அழுதுட்டுருக்கேன், அப்படி ஏதோ எக்ஸாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் எல்லாமே விடயங்கள் இருக்குது, தொடர்ச்சியை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இனிமையான பாடல் ஒழிக்கவிருக்கும். இந்த பாடல் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து ஏஆர் குமார் இசையில் வைரமுத்து வழிகளில் எஸ்பிபி மற்றும் சதன சர்க்கம் பாடிய இனிமையான பாடல்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாமா?

நான் காத்திருந்த பொழுதுகள் எல்லாம் உனக்காகவே இந்த வசந்த நிலாவே காற்றாலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0112-0712-775-1112 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்றைய வசந்த நிலா புதன்கிழமை வவுனியா பவியினுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு பயணிக்கின்றது. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு தற்போது அழைப்பினுடைய சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்கம்மா? முபா. வணக்கம் முபா, எப்படி இருக்கீங்க? முபா எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? முபா, உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நபர், இல்லது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த ஒரு நபர் என்றால் யார் அது? அப்பாவா? அப்பா கூட இருந்து சந்தோஷமான ஒரு தருணம் என்றால் அதை பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்ன முபா? அப்பாட பிறந்த தினமா? இனிமையான பாடல் கேட்கலாமா? நன்றி. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் மற்றும் நேயர்களினுடைய அன்பான உரையாடல்கள் மற்றும் வவுனியா பவியினுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு என்னுடைய அந்த கடைசி அளவில் மணிக்கும் என்னுடைய கடைசி அந்த ஏஎல் எக்ஸாம் அன்னைக்கு அப்பா எங்களை விட்டு போறாரு. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல. எல்லாருமே என்னை கன்வின்ஸ் பண்ணி எக்ஸாம் கன்பி வைக்கிறாங்க. எக்ஸாமில் என்னுடைய அந்த எக்ஸாம் வினாத்தல் என்னுடைய கைப்படுவதற்கு முன்பாக என்னுடைய கண்ணீர் பட்டுவிட்டது. என்னவென்று சொல்ல, அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் தவிக்கும் இந்த பேதையின் அழுகை என்று சொல்லி பவி சொன்னது விஷயம். எனக்கு அம்மாவும் இருந்தாங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா இருந்தாரு என் கூட. ஆனால் இப்போ ரெண்டு பேருமே இல்லைன்னு சொல்லி அழகிறதா, கத்தி அழகிறதா, இல்லை என்ன சொல்ல எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதா, இல்லை எல்லாருமே என்ன கன்வின்ஸ் பண்ணி எக்ஸாம் அவளுக்கு அனுப்பி வச்சுருக்காங்களே, நானும் எக்ஸாம் செய்யணுமான்னு சொல்லி யோசிக்கிறதா, எங்கிட்டுமே யோசிக்க தோணல. எனக்கு முன்னாடி இருந்த அந்த பொண்ணு, என்னை சுற்றி இருந்த அந்த நாள பக்கத்தும் என்னை சுற்றி இருந்த எல்லாருமே எக்ஸாம் செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய மேற்பார்வையாளர்கள் அவங்க கூட வந்து எதையும் யோசிக்காமல் எக்ஸாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதையுமே யோசிக்காமலாம் எப்படிங்க யோசிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி. அந்த கேள்வியோடு நானும் எக்ஸாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இனிமையான பாடல்களோடு பவுனியா பவினுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு இன்றைய வசந்த நிலா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இனிமேல் இனிமையான பாடல்களா?

ஆடலம் மயிலின் அகவெல்லம் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்

0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சுதா?
0: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள்.
3: கீழே
0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு வவுனியா பவியினுடைய நினைவுகளோடு இன்றைய வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒளித்தோ இந்த பாடல் எனக்கு மிக பிடித்த ஒரு பாடல் என்று சொல்லி பவி விரும்பி கேட்ட பாடல் இளையராஜாவினுடைய இசையில் காசி திரைப்படத்தில் மணிக்கும் இளையராஜாவினுடைய இசையில் காசி திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல். என்னுடைய கடைசி எக்ஸாம் எனக்கு அப்படியே எக்ஸாம் நகர்ந்துட்டு இருந்தது. அந்த எக்ஸாம் எப்போ முடியும் நான் எப்போ அப்பா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடியே நான் எழுமிட்டேன். எழுமி நான் என்னுடைய அந்த வினதால் அங்கிருந்து அங்கே கிட்ட கொடுத்துட்டு ஓடி வந்தேன். எனக்காக வெளியில் என்னுடைய மாமா மாமி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னுடைய சார் எல்லாமே சேர்த்து, அந்த பையன் எல்லாமே சேர்த்து, என்னுடைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. எனக்காக இருந்த ஒரு உறவும் என்னை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி கத்தி அழுகிறதா இல்லை நடுக்கு நடுவில் இல்லாமல் ஒரு உணர்வோடு நான் அங்கே ஜடமாக நினச்சிருந்தேன். கத்தி அழுறேன், என்னையும் மீறி நான் என்னென்னமோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பவி சொன்ன விஷயம். தொடர்ச்சியாக காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கலாம். ஒழுக்கவிருக்கும் பாடல்களை என்னுடைய அப்பா மற்றும் அம்மாவுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க.

ஆக்சுவலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மொழி தொய்ந்த பாடல் விஐபி திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல், பவியனுடைய உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரியான பாடல். நேரம் சரியாக இரவு 11:01.

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா வசந்த நிலா
1: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

இந்த ஒன்று ஒன்றினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னும் ஒரு புறம் எங்களுடைய முக புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. பவினுடைய அந்த கடைசி நாங்கள் சொன்ன விஷயம், பகிர்ந்து கொண்ட விஷயம், பவி வீட்டுக்கு போனதுக்கு பவி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு தன்னுடைய அப்பாவை பார்த்து அழறா, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அழறா, கத்துறா. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆறுதல் சொன்னாலும் ஒரு இழப்பு என்பது ஆறுதலால் ஒரு சில வார்த்தைகளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவி அழறா, சத்தம் போட்டுறா, அண்ணவை கட்டி பிடிச்சி அழறா, அங்கே வந்தவங்க எல்லாருமே பார்த்து அழறா. அப்படியே அந்த நாள் அப்படியே கடந்து போகுது. தன்னுடைய தந்தையினுடைய இறுதி சடங்குகள் எல்லாமே முடியுது. மீண்டும் ஒரு வாழ்க்கைக்கு கட்டாயம் திரும்ப வேண்டிய சூழ்நிலை. ஸோ திரும்ப வேண்டிய அந்த நேரத்தில் தன்னுடைய அம்மாவும் இல்லாமல், அப்பாவும் இல்லாமல், அண்ணா மற்றும் பவி என்ன செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒடிஞ்சு நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஃபேமிலியோருக்கு மூன்றாவது ஆள் நபர் பவினுடைய காதலன். அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லி பவியும் எக்ஸாம் முடிச்சு, பவியை பற்றி இப்போ சொல்லி ஆகணும். பவி இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபர், ஒரு அரசு அரசினுடைய மிக முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அது சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்ன பதவி, எந்த பவுனியாவில் எந்த விட இடம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் கூட இன்றுமே நான் ஒரு உயர் பதவியில் இருக்கேன், அரசாங்கத்தினுடைய மிகவும் ஒரு உயர்ந்த பதவி. இந்த பதவியில் இருந்தாலும் கூட ரிலுக்ஷன், நான் எப்பவுமே என்னுடைய அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறேன். இப்போ நான் வெட்டிங் முடிச்சு எனக்கு அழகான ஒரு ஃபேமிலி இருக்கு, அண்ணா கூட வெட்டிங் முடிச்சிட்டான், அழகான ஃபேமிலி. இப்போ அண்ணா இங்கே இல்லை, அண்ணா இப்போ எங்களை விட்டு ரொம்ப தூரமாக யூகேல இருக்காங்க. ஆனாலும் பேசுறது, ஆனால் ஒரு சில விஷயங்கள் பேசும்போது அந்த ஒரு பழைய மாதிரி நாங்கள் பேசுறதில்ல அப்படின்னு சொல்லி பவி சொல்லியிருந்தாங்க. தொடர்ச்சியாக பவியினுடைய இனிமையான உணர்வுகளோடு எங்களுடைய வசந்த நிலை நகர போகின்றது. இனிமையான பாடல்கள் ஒழிக்கும் இந்த பாடல் கூட எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லி பவி விரும்பி கேட்ட அந்த பாடல் மின்னலை திட்டப்படத்திலிருந்து அதி ஸ்ரீராஜ் இசையில் தாமரை வரிகளில் இனிமையான பாடல்களா.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

கற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் மற்றும் தொடர்ச்சியாக வவுனியா பவினுடைய நினைவுகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கை அப்படியே ஒரு கட்டம் போயிட்டு இருக்கும் போது தன்னுடைய அண்ணாவும் என்னை விட்டு ரொம்ப திரும்ப போனார். அப்போ அதாவது அண்ணாவுக்கு போறீங்கள ஒர்க் கிடைக்கிது, அப்போ அண்ணாவும் அங்கே போறாரு. அடுத்து நான் தனியாக இருக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன் என்னுடைய ஸ்டடீஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது அவர் எங்கிட்ட கேட்குறாரு, அந்த காதலண்ட நம்ம வெட்டிங் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி. அவருக்கும் யாரும் இல்லை, எனக்கும் அண்ணன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அண்ணா கிட்டே கேட்டதுக்கப்புறம் அண்ணன் சொன்ன விஷயம் உனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லி அண்ணாவுக்கு ஆல்ரெடி அவரை பற்றி தெரியும்ல, ஸோ அண்ணா ஓகே சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அழகான ஒரு லைஃப் வேண்டுமா, அண்ணா இல்லை அந்த மூன்று இடத்தையுமே இப்போது அவர் ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ அதீதமான காதல், அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் அம்மா அப்பா அப்படின்ற ஒரு உறவு லைஃப்பில் சொல்ல முடியாத வழி கொடுக்கல அப்படின்னு சொல்லி பவி சொல்லியிருந்தாங்க. இன்றைய வசந்த நிலா என்னுடைய வசந்த நிலாவாக மிளர்ந்து கொண்டு இருக்கின்றது. என்னுடைய நினைவுகள் இவ்வளோ காலம் நான் எனக்குள்ள தேக்கி வச்சிருந்த அவ்வளோ மெமரிஸையுமே இன்று நான் வசந்த நிலாவில் அப்படின்னா என்ன நியமாக நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இன்று இரா பொழுது நான் ரொம்ப சந்தோஷமா தூங்க வேண்டிடுவேனா அப்படின்னு சொல்லி பவை சொல்லியிருக்காங்க. காய்ச்சலி வசந்தத்தின் வசந்த நிலாவோடு தொடர்ச்சியாக எங்களுடைய ஃபேஸ்புக் சொந்தங்களை தற்போது இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி அனுஷா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் ஹட்டன்லேருந்து. மற்றும் அன்பான வணக்கம் நிலவு நாடு நிகழ்ச்சியுடன் சொல்லி அபி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் பெட்டிக்ளோர்லேருந்து. அன்பான வணக்கம் சொல்லி வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு தான் நிகழ்ச்சியுடைய பாடல்கள் அருமை இந்த பவிக்கு வசந்தம் சொந்தங்கள் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கவி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் நிஷா அன்பான வணக்கம் சொல்லி ஹாஷினி அன்பான வணக்கம் சொல்லி நிர்மலா பாலா மற்றும் மாத்திலை வாரி போல நிலமேகம் தேவி முதய காளிமுத்து அகிலன் தம்பிராஜ் மற்றும் சோமசிரி ஜெயக்கொடி மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி வடிவேல் மாலா பேனட் மற்றும் முத்துகிருஷ்ணன் முத்துகிருஷ்ணன் மும்தாஜ் பேகம் இதய ரத்னம் மாரியம்பதி கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணா கேரலினா லலிதன் நிவேதி லலித் மற்றும் அறிமுகம் ரவி ஸ்ரீவன் டெய்லர் ஸ்ரீவன் மாளிகாவத்தை சந்திரா குஷன் சப் மணிவண்ணன் பசுரியுடைய பாலச்சந்திரன் பண்டிபுரம் மணிகண்ணன் செல்வசன்னதி சுதன் மற்றும் பன்னர்வலை வினோதன் செல்வத்துறை நந்தகுமார் கந்தலாய் முகமது சைசர் அன்பான வணக்கம் சொல்லி ரஞ்சனி கொஸ்லாந்தையிலிருந்து நவலப்பட்டி கோமதா கிருஷ்ணசாமி கேரலினா ஆகாஷ் என்று சொல்லி அனைத்து நிகழ்ச்சிகளையும் எடுத்துக்கொண்டு என்ன மாதிரி இனிமையான பாடலாம்

0: 2.6 102.8 தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்ப ஆச்சு.

0: மெருகான வரிகள்.
1: கீழமெஞ்சே வாத்தென்றல் தேரி எங்கும் போய் வரலாம்.
0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோட நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்னும் இனிமையான பாடல்கள் நிகழும் நிகழ்ச்சியோடு கேட்கலாம். மற்றும் பவுனியா பவினுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. காற்றலை வசந்தத்தின் ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுடைய நினைவலைகள் மற்றும் உங்களுடைய அந்த வழிகளை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் உங்க கடைசியில் சொல்ல நினைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே கஷ்டங்களை தாண்டி நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன். நான் என்னதான் எப்பவுமே என்னுடைய ஃபேமிலியில மிஸ் பண்றதாக இருந்தாலும் சரி, என்னுடைய அண்ணா மற்றும் என்னுடைய அன்பான கணவர் எனக்கு ஒரு துணையா இருக்காங்க. மற்றும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த சில விஷயங்கள் இன்று நான் நிகழ்ச்சியோடு நான் பகிர்ந்து கொண்டு நினைக்கும் போது ஒரு பக்கம் ஆறுதலாக இருக்கின்றது என்று சொல்லி பவி சொல்லியிருந்தாங்க. மற்றும் என்னுடைய பிள்ளைகள் மற்றும் என்னுடைய அன்பான கணவர் அண்ணன் அனைத்து நேசங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு இனிமையான பாடல் என்று சொல்லியிருந்தாங்க. மற்றும் அன்பானவனுக்கும் சொல்லி தொஃபூர் அனிஃபா அன்பானவனுக்கும் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே ஹிட் முபாரக் என்று சொல்லி ஒழுங்கவருக்கும் பாடலை அனைத்து சொந்தங்களுக்காக தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கூட வசனம் சார்பாக சந்தோஷமான வாழ்த்துக்களை இப்ப பாரத் செலிப்ரேட் பண்ணக்கூடிய எங்களுடைய அன்பான சகோதர சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் ஒரு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு

0: காஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பவனியா பவனியுடைய நினைவுகளை சம்மந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இந்த இறுதியான தருணத்தில் அழைப்பினுடாக இறுதி நிக சொந்தம் அன்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? திருகோணமலையில இருந்து
1: அனுராதா.
0: அனுராதா, வணக்கம். அனுராதா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: அனுராதா, நிகழ்ச்சியுடைய பாடல்கள் எல்லாமே பிடிச்சிருக்கா? அனுராதா, இன்றைக்குதான் முதல் தடவை பேசுறேன்பா. ரொம்ப நன்றியம்பா, சந்தோஷம்பா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருங்க. இனிமையான பாடல்களை எல்லாமே கேட்கலாம். ஓகேம்மா, தொடர்ச்சியாக இனிமையான பாடல்கள் எல்லாமே நிகழ்ச்சியோடு கேட்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம். சாப்பிட்டேனமா, நீங்க சாப்பிட்டீங்களா? எப்பவுமே நீங்களும் தொடர்ச்சியா இனிமே அழைப்பினை ஏற்படுத்தலாம் வசனிலாவுக்கு. எங்க கூட நீங்களும் பேசலாம். ஓகேவா? ஓகேம்மா, நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம். ரொம்ப சந்தோஷமா, அனைத்து நேசங்களையும் இணைத்துக்கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி. காஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். வழக்கம் இந்த பாடலோடு நாடும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. மற்றும் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா. நன்றி, சொந்தங்களே.

0: 102.6, 102.8. This is Vasantham FM.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம்
1: எஃப்எம்
0: 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சந்நிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சந்நிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும் போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 மே மாதம் 28 திகதி வியாழக்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடிய நிகழ்ச்சியோடு உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சுபமான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் ஏராளமான உறவுகள், பிறந்த நாள் மற்றும் திருமண பந்தங்களில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அளிக்க வேண்டிய இலக்கு 0127 5001 அதே போல 0127 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிற ஏராளமான உறவுகளும் தங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான் ஸ்ரீ ஸ்ரூபி செல்லும் குருஞ்சாங்கனிலிருந்து அசுர்தீன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. நூர்ஜகான் நண்பர் ரிகா ஸ்ரீயா ஸ்ரீனா குட்டியும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்க. சப்பி ஹாய் அக்கா, இணைய அன்பான காலை நேர வணக்கம். இன்று பிறந்தநாள் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அன்புக்குரிய உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவு ஹட்டன் இருந்து நிகழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம் ஆகிய உறவுகளையும் நிகழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் சொல்லி காளிமுத்து நிகழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. மற்றும் ஆய் சகோதரி, இனி அன்பான காலை நேர வணக்கம். மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தரங்கள் சொல்லி முருகேஷ் தியகல வட்டவழியிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பு வணக்கங்களோடு ஆரையம்பதியிலிருந்து ரத்தின ராஜா நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக உள்ளது, பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஹட்டன்ல இருந்து நவீன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லி கொழும்பு 15 ரமேஷ் காந்தன் ஜெயசீலனும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி கென்யா மகரூப் நகர்லிருந்து நசூரும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

102.6 ஆறு 102.6 அலை வரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். இன்று தினமும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சகோதரி, நானும் விடுதல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கம் சொல்ல லேந்துலை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய கால நேரு வணக்கம் சொல்லி செப்மல் கந்த பெரிய குரியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கத்துடன் வாழ்த்துக்களும் சகோதரிக்கு உறவுகளுக்கும் வணக்கம் சொல்லி சண்முகநாதன் கெழகாலிருந்து நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. வண்ணத்தமிழ் காலை வணக்கம் சொல்லி கனகராஜா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கதான் சொல்லியிருக்காங்க. தங்கம்மா, பூபதி, நிஷா, ரமணி, லீலா, சீனு மற்றும் கார்த்திக் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்த்திக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம். எங்கள் அன்பின் ஸ்ரீ ஸ்ரூபி.